0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: உன்னை தேடி வருவோரை வரவில் வை, உன்னை விட்டு போவோரை செலவில் வை. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தகவலாக சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும், அது என்னங்க தெரியுமாங்க? யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க நம்மளை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, நம்மளை உண்மையாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் இருப்பாங்க, நமக்கு ஒரு கஷ்டம்னா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நமக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களும் இருப்பாங்க, அதே நேரத்தில் நம்மளை ரொம்ப நம்பியிருப்போம், ரொம்ப நம்பி நம்பி அவங்கள ரொம்ப பாசம் வச்சுருப்போம். ஆனால் அவங்களும் இருப்பாங்க, ரெண்டு பேருமே வந்துட்டு விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்ப நம்பணும் இல்லையா, அவங்க தான் ஃபஸ்ட்டு விலைக்கு போவாங்க. நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதிகமாக நம்ம கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட, நமக்கு வந்துட்டு ஒரு உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்மளை விட்டு போகிறாங்களா எங்கிறதுனால நல்லா இருக்கட்டும் அப்படி மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிமிதி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தேசிய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார், தேசிய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசியுடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 to 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே முதல் அப்டேட்டா என்ன அப்டேட் வந்திருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சேலத்துல இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமாதான் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் நம்மளோட தமிழகம் முழுக்கவுமே இன்னைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியால மழைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிமாதிரிதான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நேத்து காலையில வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்குது. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்குது. தமிழகத்துடைய பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையால் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் கூடுதலாக பதிவாகி இருக்குது அப்படின்னும், தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரைக்குமே ராயலசீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு தமிழகத்தில் சில இடங்களில் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நாள் இப்படி இருக்க போகுது, நம்முடைய சிலதுக்குமே வந்துட்டு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேலத்துலையுமே இன்னைக்கு வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்த நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 25 ரூபாய், உருளைக்கிழங்கு 36 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், முருங்கைக்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பீன்ஸ் 70 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 70 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், புவன் வாழை 45 ரூபாய், தேன்வாழை 45 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, வாழப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தகவல் சொல்லியிருக்காங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நேத்து வேற கால் அடிபட்டுச்சுடா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்?
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
1: என்ன அது பஞ்சு முட்டாய்?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: விவசாயிகள் எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
4: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
5: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ இந்திய ரயில்வே இருக்கு இல்லையா, அதாவது ஆர்ஆர்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு 3993 இன்ஜினியர் காலி இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இந்திய ரயில்வேல 3993 இன்ஜினியர் காலி இடங்கள் வந்துட்டு இருக்குது. இதுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தமாக 3993 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 33 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை, இந்த 3 முறைகள் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்க ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப கட்டணம் இல்லைன்னா ₹250, ₹500 வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ₹250 கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 13/9/2026. அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா rrbapply.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு வர 13ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் அப்டேட் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லுங்கள். வர 13ஆம் தேதிக்குள்ளார அப்ளை பண்ண சொல்லுங்கள். rrbapply.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினருடைய வச்சு செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டுருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளோட தமிழகத்தில் வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இப்போது எப்படி இருக்குது? ஒரு சில பொருட்களுடைய வேளாண் பொருட்களுடைய விலை நிலவரம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஒரு அப்டேட் இருந்திருக்குது. நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதாவது கள்ளக்கூடம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு கடந்த வாரத்தில் 140 ரூபாய், இந்த வாரம் 141 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நிலக்கடலையுடைய வரத்து குறைவாக இருக்குது, அதே நேரம் விலை அதிகமாகி காணப்பட்டு வந்துட்டுருக்குது. மழை குறைவாக இருக்கிறதுனால நிலக்கடலை உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் மேலும் விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புளி இருக்கு இல்லையா, புளி வந்துட்டு கடந்த வாரத்தில் 120 ரூபாய், இந்த வாரம் 125 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பில் இருக்கக்கூடிய புளியோடைய வரத்து அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்குது. தரத்தை பொறுத்து 115 ரூபாயிலிருந்து 125 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. புளியோடைய விற்பனை சற்று மந்தமாக இருக்கிறதுனால இதே விலை தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேழ்வரகு இருக்கு இல்லையா, கேழ்வரகு கடந்த வாரத்தில் 47 ரூபாய், இப்போ வந்துட்டு 50 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வரத்து சீராக இருக்குது, அதே நேரம் விலையும் ஏறுமுகமாக இருக்குது. தரத்தை பொறுத்து 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னும், கேழ்வரகுக்கு தேவை அதிகரிக்கிறதுனால மேலும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் நிலக்கடலை, புளி, கேழ்வரகு மூணுமே வந்துட்டு கடந்த வாரத்தில் இருந்ததை விட இப்போ லைட்டாக வந்துட்டு அதிகமாகி தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராமுக்கு 14,130 ரூபாயாகவும் தங்கம் பவுண்டிற்கு 113,040 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 250,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போது 5.30 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனை ஆகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது தங்கம், வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ வந்து தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் கொஞ்சம் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து விற்பனை ஆகிடுது. லைட்டாக அதிகமாகுது, லைட்டாக கம்மியாகுது அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.30 காசுகளாக விற்பனை ஆகிட்டு இருக்குது, அதாவது 5 காசுகள் அதிகமாகி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரமல்லி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மேட்டூர் கால்வாய் இருக்கு இல்லையா, அது வழியாக இப்போ குடிநீருக்காக 10 நாட்கள் 400 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று மேட்டூர் கிழக்கு மேற்கு கால்வாயில் கரையோர மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வினாடிக்கு 400 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், மேட்டூர் அணையில் இருந்து ஒவ்வொரு வருஷமுமே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே 137 நாட்கள் 9.5 TMC நீர் கிழக்கு மேற்கு கால்வாயில் திறக்கப்படும் அப்படின்னு, நீரின் மூலமாக சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களில் 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடப்பாண்டு அணையுடைய நீர்மட்டம் குறைவாக இருக்கிறதுனால கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பாசனத்துக்கு நீர் திறக்கப்படவில்லை அப்படின்னும், கால்வாய் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய வறண்ட கிணறுகள் அதுக்கப்புறமா வந்துட்டு நிலத்தடி நீரும் வந்துட்டு குறைஞ்சிருக்கிறதுனால குடிநீர் தேவைக்காக கால்வாயில் நீர் திறக்க வேண்டும் அப்படி மாதிரி கால்வாய் கரையோர விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதையடுத்து மேட்டூர் அணையில் இருந்து நேற்று மதியம் 2 மணி முதல் வினாடிக்கு 400 கனஅடி நீர் கிழக்கு மேற்கு கால்வாயில் திறக்கப்பட்டிருக்குது அப்படியும், இந்த நீர் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்குமே 10 நாட்கள் திறக்கப்படும் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேலம் மேட்டூர் அணையோடைய நீர்மட்ட நிலவரம் இன்றைக்கான நிலவரமாக எப்படி இருக்குது அப்படின்னா, அணையுடைய நீர்மட்டம் 92.29 அடியாகவும் அணையுடைய நீரிருப்பு 55.30 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 8993 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து கம்மியாக இருக்குது, 8993 கனஅடி அப்படி மாதிரி மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனஅடியாக இருக்குது. ஸோ இதனால் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர் மட்டம் எப்படி இருக்க போகுது, நீர் இருப்பு எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் நீர் வரத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்த

உங்களுக்காக அசோக் சரணுடைய அடிராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு தீபாவளி வரப்போகுது இல்லையா, அந்த தீபாவளிக்காக வந்துட்டு ரயில் டிக்கெட் முன்பதிவு 5 நிமிஷத்தில் ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நடப்பாண்டு தீபாவளி பண்டிகை அப்போது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்குது. இதனை சொந்த ஊரில் கொண்டாடுறதுக்காக மக்கள் தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்காக மக்கள் தயாராகி அந்த ரயில்களில் வந்துட்டு பயணிக்கிறதுக்காக முன்பதிவு செய்யறதுக்காகவும் வந்துட்டு பயங்கர ஆர்வமாக இருந்திருக்காங்க. இதுக்காக 60 நாட்களுக்கு முன்னாடியே வந்துட்டு டிக்கெட் முன்பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று முன்தினம் தீபாவளிக்கு முந்தைய வியாழக்கிழமையினால் பயணம் டிக்கெட் முன்பதிவு மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்பதிவு ஸ்டார்ட் ஆகிய 3 நிமிடம் அதாவது 5 நிமிடங்களில் முக்கிய வழித்தடங்கள்லையும் இயங்கக்கூடிய அனைத்து ரயில்கள்லையுமே நிரம்பியிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருந்து கோவை மார்க்கம், சென்னையிலிருந்து திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோயில் மார்க்கமாக அனைத்து ரயில்களுமே வந்துட்டு நிரம்பி காலி இடங்கள் இல்லை அப்படிங்கிற

வந்துட்டு வந்திருக்குது அப்படின்னும், இதே மாதிரி மறுமார்க்கத்தில் சென்னைக்கு இயங்கக்கூடிய ரயில்களிலையும் தீபாவளி முந்தைய வெள்ளிக்கிழமை பயணத்துக்கு மக்கள் போட்டி போட்டு டிக்கெட் முன்பதிவு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னும், ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில் ஒன் செயலி மூலமாக அதிகப்படியான பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்திருக்காங்க அப்படின்னும், ரயில்வே ஸ்டேஷன்கள்லையுமே டிக்கெட் முன்பதிவு செய்திருக்காங்க அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், ஜங்ஷன், வின்சென்ட், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, தேசிய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார், தேசிய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமையோ சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சைகோ கண்மணி அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாடு தாங்க வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை

0: பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை நிறைய காரியங்களை சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம் அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது 1862. அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நேத்து வேற கால் அடிபட்டுச்சா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்?
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
1: என்ன, அது பஞ்சு முட்டாய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ வந்துட்டு மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அதோடைய நீர்த்திறப்பு இப்போ 12,000 கனடியாக அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்துட்டு வந்திருக்குது. இப்போ மேட்டூர் அணையுடைய டெல்டா பாசன நீர்த்திறப்பு வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது, இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மேட்டூர் அணைக்கு டெல்டா பாசன நீர்த்திறப்பு நேற்று காலையிலிருந்து 12,000 கனடியாக வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது. மேட்டூர் அணையில் இருந்து கடந்த 1ஆம் தேதி டெல்டா பாசனத்துக்காக 7,000 கனடி நீரை தம் அன்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. நேற்று முன்தினம் சாயங்காலம் 10,000 கனடியாக அதிகமாக்கப்பட்டிருக்க நிலையில் இப்போ வந்துட்டு 12,000 கனடியாக விட்டு நேற்று காலையில் அதிகமாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து நேற்று காலையில் 8,993 கனடியாக இருந்த நீர்மட்டம், அதே மாதிரி நீர்மட்டம் வந்துட்டு 92.29 அடியாகவும் இருந்திருக்குது. அதே மாதிரி அணையில் பாசனத்துக்காக திறக்கப்பட்ட 12,000 கனடி நீர் அணை சுரங்க மின் நிலையங்கள் வழியாக காவிரியில் வெளியேற்றப்பட்டு வந்துட்டுருக்குது. இதனால் அணை சுரங்க மின் நிலையங்களில் 120 MW காவிரி குறுக்கே சுற்றி கட்டியிருக்கக்கூடிய 7 கதவணை மின் உற்பத்தி நிலையங்களில் 133 முதல் 140 MW வரைக்குமே மின் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. அதே நேரம் கர்நாடகாவுடைய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரம் குறைஞ்சிருக்கிறதுனால நேற்று காலையில் கபினியில் 1,200 கனஅடி, அதே மாதிரி KRS அணையிலிருந்து

ஆயிரம் கனடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4200 கனடி நீர் காவிரியிலிருந்து வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஜோஸ்வா அவர்கள் வந்துட்டு மேட்டூர் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜோஸ்வா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விஷயங்களா அச்சீவ் பண்ண நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியா பூஸ்டப்பா என்ஜாய் பண்ணுங்க. இப்போது அடுத்ததான் இப்போது உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பாடு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவு பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல நாளைக்கு ஒரு இடத்துல வந்து மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்க போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் உடையாப்பட்டி காமராஜர் நகர் காலனியில் இருக்கக்கூடிய கிழக்கு மின் கோட்ட அலுவலகத்துல நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்க போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்னா நாளைக்கு காலையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில 11 மணிக்கு வந்துட்டு வட்ட மேற்பார்வை பொறியாளர் குணவர்த்தினி அவர்களுடைய தலைமையில குறைதீர் கூட்டம் நடக்க போகுது. இதில் கூட்டத்தை சேர்ந்த நுகர்வோர்கள் மின் நுகர்வோர்கள் வந்துட்டு கலந்துக்கிட்டு உங்களுக்கு மின்சாரம் தொடர்பான குறைகள், கோரிக்கைகள், சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதில் நேரில் தெரிவித்து பயன்பெறலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை சேலம் கோட்ட செயற்பொறியாளர் அவர்கள் வந்துட்டு அவருடைய அறிக்கையில் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த கோட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க, அதாவது உடையாப்பட்டி கோட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு குறைதீர் கூட்டத்தில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு மின்சாரம் சம்மந்தமான குறைகள் இருக்குது இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் கோரிக்கைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நடக்கிறது உடையாப்பட்டி காமராஜர் நகர் காலனியில் இருக்கக்கூடிய கிழக்கு மின் கோட்ட அலுவலகத்தில் இந்த கூட்டம் மட்டும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்மளுடைய சேலத்தில் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பெருமை இருக்குதுங்க. இந்த இளம்பிள்ளை அப்படின்னு சொன்னோம்னா வந்துட்டு பட்டு துணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தறி ஓட்டுறன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு அங்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சோனாயஃபம்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாயஃபம் 107.8 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி கேளுங்க. சத்யா என் கூட உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அந்த ஊருடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் கொஞ்சம்ட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி மதியம் 12 மணிலேருந்து 1 மணி சத்யா என் கூட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பு என்னன்னா போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா பயண நேரத்தை குறைக்கவா. போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா பயண நேரத்தை குறைக்கவா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக எலெக்ஷன் செந்தில்குமாரோட விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் பழைய பேருந்து நிலையம் போஸ் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய அரசு பொருட்காட்சியை 6/9/2026 அன்னைக்கு வரைக்குமே 80,748 பேர் வந்து பார்வையிட்டிருக்காங்க அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் அரசு பொருட்காட்சியில் சேலம் மாநகராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, போக்குவரத்து துறை, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, வனத்துறை, வேளாண்மை துறை, காவல்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, சமூக நீதித்துறை, கைத்தறி மற்றும் கதர் கிராம தொழில்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டு நலத்துறை, அதுக்கப்புறமா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை, மீன்வளத்துறை, ஆவின் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், மகளிர் மேம்பாட்டுக் கழகம் ஆகிய 26 அரசு துறைகளுடைய 5 அரசு சார் நிறுவனங்களும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 31 துறைகளுடைய சார்பில் அரங்குகள் இடம்பெற்றிருக்குது. மேலும் சேலம் அரசு பொருட்காட்சியில் தனியார் அரங்குகள் மற்றும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே அனைவருக்குமான பொழுதுபோக்கு அம்சங்கள், கலை நிகழ்ச்சிகளுமே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில் சேலம் அரசு பொருட்காட்சியில் 12/8/2026 அன்னையிலிருந்து நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு நேற்று 6/9/2026 வரைக்குமே 26 நாட்களில் 66,076 பெரியவர்கள், 14,672 சிறியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 80,748 பேர் வந்துட்டு பார்வையிட்டிருக்காங்க. 26 நாட்களில் மொத்தமாக 11,37,860 ரூபாய் வந்துட்டு வசூலாகிருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு, அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தினேஷ் அண்ணா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப் என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எய்ம் பண்ண நிறைய விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கணும். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஏதராகணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போட எம்மா எம்மா சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா பயண நேரத்தை குறைக்கவா. போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா பயண நேரத்தை குறைக்கவா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தேசிய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார், தேசிய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சுப்பிரமணிய பாரதியார். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில் இருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், மாரிமுத்து, ஜோஷ்வா, தினேஷ் சுபாஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பயணர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தாச்சு மகளே. காலையிலே உங்கள்கிட்ட அட்டனன்ஸ் போட்டதுக்காக வந்துட்டோம். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான சூப்பரான விளையாட்டை கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக அசத்தலாம், நாளாக வேற லெவல் நாளாக போகணும்னு சொல்லிக்கிறேன். வணக்கம் பிரதீபா.
2: வணக்கம். வணக்கம்.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: இன்னைக்கு என்ன கேம் கொண்டு வந்திருக்கோம்?
2: இன்னைக்கு வந்து விட்டு போன வார்த்தை.
1: விட்டு போன வார்த்தை. அந்த கேமா?
2: விட்டு போன.
1: சூப்பர். விட்டு போன வார்த்தை விளையாட்டு எப்படி விளையாடுறது?
2: விட்டு போன வார்த்தை எப்படி விளையாடணும்னா, நாங்க ஒரு ஆர்டரா இருக்கிறத சொல்லுவோம், அதுல ஏதாவது ஒண்ணு நாங்க மிஸ் பண்ணி சொல்லிடுவோம், நீங்க அந்த மிஸ் ஆனதை கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 2 3 1 2 4 5 6 இதெல்லாம் எது விட்டு போச்சு?
1: 1 2 4 5 6 1 2 4 5 6 3 அப்படிங்கிற நம்பர் சொல்றதுக்குள்ள நமக்கு ஒரு நேர் வந்துட்டாங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம். மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. சாப்பிட்டாச்சா? எப்படி இருக்கு வானிலை? எங்க
3: நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு.
1: ஓகே சூப்பர் அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா? மிஸ் ஆனத கண்டுபிடிக்கணும்.
1: கண்டுபிடிச்சிடலாமா?
3: சரி.
1: 2 3 5 6 7
3: 1
1: அண்ணா. 2 3 5 6 7
3: 4.
1: சூப்பர் அண்ணா. அடுத்து திங்கள் புதன் வியாழன் வெள்ளி
3: செவ்வாய்
1: புதன் வெள்ளி சனி
3: வியாழன்.
1: சூப்பர் அண்ணா. அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்திலிருந்து மாணிக்கமண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு. மக்களை நீங்களும் இதே போலவே விளையாடணும்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன். 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இந்த விளையாட்டை சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு பிரதீபா சொல்லுவாங்க.
2: என்ன விதிமுறைகள் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஆர்டராக சொல்லுவோம், அதில் ஒன்று மிஸ் பண்ணி சொல்லுவோம், அந்த மிஸ் ஆனதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால தான் விட்டு போன வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பேர் வச்சுருக்கோம்.
1: அருமையான பேர். நீங்கள் என்னதான் பேர் வச்சாலும் அவங்க வரிசையாக இன்னொரு பேர் வைப்பாங்க. அந்த பேரை கேட்கறதுக்காக நானும் ஆவலாக காத்துட்டு
2: நானுமே.
1: ஓகே மக்களே, நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்காக நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய சண்டாலா அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு மணிமாறன் இசையமைச்சிருக்காரு. சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆன நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் ரெண்டு பேருமே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, என்ன கேம் சொல்லுங்கண்ணா, நீங்கள் தான் சொல்லணும்.
1: விட்டு போன வார்த்தையிலே தானே.
0: ஓகே, விட்டு போன வார்த்தையில் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு லைனாக வார்த்தைகள் சொல்லுவோம், ஏதோ ஒன்று, நம்பர்ஸோ இல்லை கிழமைகளோ இந்த மாதிரி நாங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதில் ஒன்றை மட்டும் நாங்கள் விட்டுடுவோம், நீங்கள் அந்த விட்டதை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். மற்றும் திவாகர்

0: சொல்லிடுறேன். இருவருக்கும் இனிய உற்சாக காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மோகன்
1: ஆதவன். ஆதவன், உங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க கேட்டுட்டோம் முன்னாடியே.
0: விளையாட்டு
1: தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாமா? ஓகேங்கண்ணா. 10, 20, 40, 50, 60. சூப்பர் அண்ணா. அடுத்து திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. ஓகே. ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே. சூப்பர் அண்ணா, அருமையாளா. நீங்க ரொம்ப நன்றி அண்ணா. அதெல்லாம் அற்புதமா வச்சிருப்பீங்கண்ணா. எனக்கு தெரியும்லண்ணா நீங்க விளையாடுறது. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் ஹேவாக் பிரதர்ஸோட சோம்பேறி அப்படிங்கிற பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. சோம்பேறி அப்படிங்கிற பாட்டை கேட்டோடனே இது சோம்பேறியான பாட்டுன்னு நினைக்காதீங்க. சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு சூப்பராக இருக்கும். வரிகள்லாம் அற்புதமாக எழுதியிருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக பாடியிருப்பாங்க. அருமையான ரேப் சாங் இது உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், நேத்து வேற கால் அடிபட்டுச்சு, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
4: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
3: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்?
4: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
3: என்ன அது பஞ்சு முட்டாய்?
5: உங்களுக்கு அறிவோ அறிவு.
6: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சக்திமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் ரெண்டு பேருமே உங்க கூட ஜாலியாக பேசி விளையாண்டுட்டு இருக்கோம்.
4: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டு போன வார்த்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்க,
3: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
4: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். ஹலோ
5: ஹலோ
4: வணக்கம். ஹலோன்னு கேட்டுச்சு, ஹலோக்கு அப்புறம் எதுவுமே கேட்கலையே.
3: ஹலோ பாட்டி வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம், இப்பதான் கேக்குதுங்களா?
4: வணக்கத்துல இருந்து
3: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்க சாமி.
3: ஓகே,
5: இது 37 இருக்க தான் பேச முடியும் நீங்க.
3: அப்படிங்களா பாட்டி, டைம் முன்னாடியே வந்துருச்சு போல.
5: நான் என்ன நினைச்சேன்னா, கூப்பிட்டா தான் பேச முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். பண்ணா தான் பேச முடியும்.
3: சரிங்க பாட்டி, இப்ப பேசிடலாம்.
4: ஜோக் பண்ணாங்களா? கொஞ்சம் வெளிய வந்துடலாம் பாட்டி, வணக்கமே ரொம்ப நேரம் போகுது, விளையாண்டுருவோமா? சரி பாட்டி, விளையாண்டுருவோம் இன்னைக்கு விளையாட்ட. ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தைகள் ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர். ஹலோ, ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர்.
5: ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை.
4: ஓகே பாட்டி, அடுத்து 10, 20, 30, 40, 60, 70. 10 சொல்லும்போதே சொல்லிட்டீங்க. சூப்பர் பாட்டி, அருமையா லாண்டிங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
5: நன்றி சாமி. ரெண்டு பாட்டு இன்னைக்கு சொல்லிருக்கேன். அக்கா பாட்டு ஒண்ணு, அந்த மாடுபிடி வீரன் பாட்டு. சாமி உயிரை கொடுத்து பாடுறாங்க அப்பா, அப்படியே ஜல்லிக்கட்டு அந்த அரங்கத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு மூச்சு பிடிச்சு
4: ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சக்தி சிவமணியோட ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு வாங்க, இன்னும் நம்ம நிறையா பேர் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை சூப்பராக விளையாடுவோம். மக்களை

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டு போன வார்த்தையிலே அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை நம்ம கூட இப்போ விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் திவான், பிரதீபா.
1: வணக்கம் வணக்கம் அக்கா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான முதல் விடுபட்ட வார்த்தை வார்த்தை
3: சொல்லிடுறேன். ஐப்பசி
1: அருமையா சொன்னீங்க. மேட்டூர்வட்டம் 50 இருந்து கலை செல்வி அக்காவை தொடர்ந்து இப்போ வந்து நம்ம கூட எழிலக்கா சூப்பராக பேசி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி எழிலக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. அதுவும் இல்லாமல் அக்கா சிவன் பாட்டு பிரதோஷங்கிறதுனால சிவன் பாட்டும் கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் போட முயற்சி செய்கிறேன்க்கா. மக்களே, இப்போ உங்களுக்காக வந்து லோக பத்மநாபனோட கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கூலா இரு நண்பா பாட்டு கேட்டு கூலாக இருங்க. அடுத்தடுத்த நேர் கூட பாடலுக்கு பிறகு விளையாடுவோம்.
4: Hey, hold on.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. பிரதீபாவும் திவாகரும் ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு கேம் எடுத்துகிட்டு வந்து விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, விட்டு போன வார்த்தையில் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு நம்பரோ இல்லை கிழமைகளோ இல்லை மந்த்தோ இந்த மாதிரி சொல்வோம். அதில் ஏதாவது ஒன்று நாங்கள் மிஸ் பண்ணி சொல்வோம், நீங்கள் அந்த மிஸ் பண்ணதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் இங்கே கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
3: இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம நேயர்கள் கூட விளையாண்ட மாதிரி பிரதீபா என் கூட விளையாட போகிறாங்க.
2: அப்படிங்களா?
3: அப்படி தான்
2: விளையாடலாமே.
3: விளையாடலாமா?
2: ம்,
3: சொல்லுங்கள்.
2: உங்ககிட்ட கேட்கட்டா இல்லை நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்களா?
3: எதுனாலும் ஓகே.
2: சரி, அப்போ நான் எப்பயுமே என்கிட்ட தானே கேட்குறீங்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன்.
3: சரி, கேளுங்க.
2: 1, 3, 2 டக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. ஓகே. 50, 60, 80, 90, 100
3: 50, 60, 70
2: ஓகே. வேற என்ன கேட்கலாம்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, சண்டே,
3: ஃப்ரைடே, சாட்டர்டே.
2: ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓ, நான் தான் சாட்டர்டே விட்டுட்டேன்னா? உன்னை ரெண்டு விட்டுட்டேன்.
3: பரவாயில்ல, பரவாயில்ல, சூப்பராக கேட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் பிரதீபா, நானே வந்து எனக்கு நானே பாருங்கள்.
2: ரொம்ப சூப்பராக சொன்னீங்க திவாகர், ரொம்ப நன்றி. உங்களுக்காக கைத்தட்டலும், நானே கொடுத்துட்றேன்.
3: நன்றி, நன்றி. மக்களே, நீங்களும் இதே போலவே விட்டு போன வார்த்தையிலே விளையாட்ட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். யார் யார் அப்படின்னா திவாகர் மற்றும் பிரதீபாவும் தான். அதாவது கடந்த ஒரு மணி நேரம் ரொம்ப ஜாலியாக விளாண்டோம். நிறைய பேர் கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டிங்க. ஸோ அப்போ கால் பண்ண முடியாதவங்களாம் இப்போ அடுத்த ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
2: இதனை தொடர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா விட்டு போன வார்த்தையிலே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளாண்டுட்ருக்கோம். உங்கள்கிட்ட நாங்கள் வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம், அதில் இடையில வந்து ஒரு சில விஷயங்கள் விட்டுருவோம். அது விட்டது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைசெல்விங்க அன்பு திவாகர் பிரதீபா அவர்களே.
2: கலைசெல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
3: விளையாடுவோமா?
2: உங்களுக்கான முதல் வார்த்தைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி. புதனை விட்டுட்டா நல்லா தெரியுமா? ஓகே, அடுத்து சித்திரை வைகாசி ஆனி ஆவணி ஐப்பசி. ஆடி
3: விட்டுட்டா
2: சூப்பர் அக்கா. அடுத்து செவ்வாய் புதன் வெள்ளி.
1: கலைச்செல்வி அக்காவுக்கு அன்பு கலைச்செல்வி அக்கான்னு சொன்ன உடனே கடைசி வரைக்கும் அந்த சிரிப்பு பாருங்க எப்படி இருந்தது,
2: புன்னகையோட இருக்காங்க.
1: ஆமா,
2: ரொம்ப நன்றி கலைச்செல்வி, அன்பு கலைச்செல்வி அக்கா ரொம்ப நன்றி நம்ம கூட கால் பண்ணி விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862. அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் மக்களை விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டு போன வார்த்தையிலே அப்படிங்கிற விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக விளையாடலாம். இட்டு போன வார்த்தையிலே விளையாட்டோட ரூல்ஸ் என்ன பிரதீபா?
6: அதாவது நாங்கள் மாதங்களோ இல்லை நம்பர்ஸோ இல்லை கிழமைகளோ சொன்னால் அதில் ஒன்று நாங்கள் விட்டுருவோம். நாங்கள் என்ன விட்டோம் அப்படின்றத தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட நினச்சிங்கன்னா மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் நினைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் பாப்பா, நாங்கள் கஸ்தூரி பேசுகிறேன், கூட்டங்கிட்டே.
6: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நாங்க எல்லாருமே சூப்பரா இருக்கோம்ண்ணா.
7: ரொம்ப நன்றிங்க.

0: ஓகே ஓகேண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாண்ணா?
1: அதாவது விட்டு போன வார்த்தையை நான் கண்டுபிடிச்சு சொல்லுறோம்.
0: ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, விளையாடலாமா?
1: விளையாடலாமா,
0: கண்டிப்பாண்ணா. உங்களுக்கான முதல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சித்திரை, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி,
1: வைகாசி.
0: சூப்பர்ண்ணா, டக்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, 2, 4, 5, 6. அண்ணா இல்ல, 2, 4, 5, 6. ஓகேண்ணா.
2: அடுத்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை,
1: வியாழக்கிழமைங்க.
2: சூப்பர் அண்ணா, அருமையா இருந்தீங்க. ரொம்ப நன்றி கஸ்தூரி அண்ணா.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி
0: நன்றி அண்ணா. திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட சேர்ந்து சூப்பராக விளாண்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787-7070 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நேத்து வேற கால் அடிபட்டுச்சுடா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்?
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
1: என்னது பஞ்சு முட்டாய்?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: உங்களுக்கு நாங்க வரிசையா இருக்கிற நம்பர்ஸோ இல்ல கிழமைகளோ இல்ல மாதங்களோ இந்த மாதிரி நாங்க வரிசையா சொல்லுவோம், அதுல நாங்க ஒன்ன விட்டுடுவோம். அதை விட்டதை நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். ஸோ இந்த கேமில் விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
3: ஹலோ வணக்கம்.
4: காலை வணக்கம்.
3: காலை வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
3: ஓகே ஓகே சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடணும் உங்களுக்கு தெரியுமா?
4: விட்டு போன வார்த்தைய சொல்லணும்.
3: ஓகே, விட்டு போன வார்த்தைய சொல்ற ரெடியா இருக்கீங்களா?
4: ஆ ரெடி.
3: உங்களுக்கான முதல் வார்த்தை ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி.
4: புதன்.
3: ஓகே.
4: சனி.
3: 2, 4, 5, 6, 7, 8.
4: 1, 2, 3, 4, 5, 6, 7.
3: அப்படி சொல்லக்கூடாது, நான் விட்டதை மட்டும் தான் சொல்லணும். 2, 4, 5, 6, 7, 8 மூணு தான் நான் விட்டுட்டேன்.

ஸோ உங்களுக்கான அடுத்தது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஓகே சூப்பர். ஸோ இன்னொன்று சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, புரட்டாசி, ஐப்பசி. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக விளாண்டீங்க, நன்றி. நன்றி நன்றி. சேலம்ல இருந்து ஆனந்தி அக்கா ரொம்பவே சூப்பரா நம்ம கூட டக்கு டக்குன்னு பதில் சொன்னாங்க. ஸோ நன்றி அக்கா இங்க கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா விட்டு போன வார்த்தையிலே அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் வரிசையாக இருக்க தொடர் எண்களோ இல்லை மாதங்களோ இல்லை வாரங்களோ இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து சொல்வோம். ஸோ அதில் நாங்கள் ஒரு சில இதை விட்டுருவோம், ஒரு சில இது இல்லைனா இல்லை ஒன்றை மட்டும் விட்டுருவோம். அந்த ஒன்று என்னன்றதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ கால் பண்ணுங்கள், விளையாடலாம். இப்போ உங்களுக்காக வெண்குழலி அப்படின்ற சாங் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
7: விட்டு போன வார்த்தை
6: அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்கள்கிட்ட வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம். அந்த வரிசையில் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு சொல்லுவோம். அந்த விட்டது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
8: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
7: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
8: நாங்களும்
7: ரொம்பவே சூப்பரா இருக்கோம்.
6: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
8: தெரியுமாண்ணா? ஆமா ஆமா சொல்றேங்க.
6: ஓகே, விளையாண்டுருவோமா?
7: உங்களுக்கான முதல் கேள்வி, சித்திரை ஆண்
8: வார்த்தை சொல்லுங்க.
7: சித்திரை ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி, இதுல நான் ஒண்ணு விட்டுட்டேன்.
8: ஆடி
7: ஆடி ஆவணி புரட்டாசி
6: இல்ல, ஆடி
8: விட்டுட்டீங்களா?
7: ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இதுல எது மிஸ்
8: ஆச்சுனா?
7: அஞ்சு, பத்து, பதினஞ்சு, இருபது, முப்பது,
8: 25.
7: சூப்பர் சூப்பர் அண்ணா.
8: அடுத்து இன்னொன்னு கேளுங்க.
7: இன்னொன்னு வந்துட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே,
8: வெட்னஸ்டே விட்டீங்க. வெட்னஸ்டே.
7: ஓகே, நான் ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நான் நன்றி.
8: நான் என்ன நினைச்சிட்டேன்னா, நீங்க ரெண்டு வாட்டி சொல்லி ஒண்ணு விட்டுட்டீங்களோ அப்படி யோசிச்சேன்.
7: ஓகே ஓகே அண்ணா, பரவாயில்லண்ணா.
8: சரி, ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இருவருக்கும் நன்றி.
6: நன்றி நன்றி அண்ணா, நன்றி. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைச்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் பிரதீபா?
3: என்ன விளையாட்டு அப்படின்னா,
2: நீங்க சொல்றதுக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சு போயிருக்கும். சீக்கிரம் சொல்லுங்க.
3: விட்டு போன வார்த்தையிலே
2: அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் விட்ட வரிசையா ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல சொல்லுவோம், அதுல ஒன்று மட்டும் விட்டு சொல்லுவோம். அது விட்டது என்ன அப்படிங்கிறத நீங்க கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
4: தனலட்சுமி.
2: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும் தனலட்சுமி. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
4: தெரியுமா? விட்டு போன வார்த்தையிலே.
2: சூப்பர், விளையாண்டுருவோமா?
4: விளையாண்டுருவோம்.
2: ஓகே. 10, 20, 30, 50. சண்டே, மண்டே, வெனஸ்டே.
4: தனலட்சுமி
2: நம்ம தனலட்சுமி கால் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு கால் பண்ணதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களை தான் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7007 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்கள் இருந்து விடைபெறுவது இது வாக்கர் மற்றும்
3: பிரதீபா.
2: நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.
5: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன் உன்னை பார்க்க, உன் கைய பிடிக்க, உன் கண்ணுல தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க. வந்துட்டு இருக்கேன், காத்திரு. காதலோட ஒரு ரைடுக்கு

நொடி இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சூரியகாந்தி மலர்களால மிளிரக்கூடிய சுந்தர பாண்டியபுரம் தென்காசியோட புதிய செல்பி சுற்றுலா தலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய மாவட்டமா திகழ்ந்து தென்காசி. இயற்கையும் ஆன்மீகமும் இணைந்த சுற்றுலா தலங்கள் மாவட்டத்துல நிரம்பி இருக்குன்னு சொல்லலாம். குற்றாலம் அருவிகள், காசி விஸ்வநாதர் கோவில், சங்கரன் கோவில், சங்கர நாராயண சுவாமி கோவில், திருமலை குமார சுவாமி கோவில், குண்டாறு அணை, ஐந்தருவி உள்ளிட்ட இடங்களை தொடர்ந்து இப்ப சுந்தர பாண்டியபுரம் கிராமமும் சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்த்து வருதுன்னு சொல்லலாம். தென்காசி மாவட்டத்தின் விவசாய பகுதிகளில் ஒன்னான சுந்தர பாண்டியபுரம் அதனுடைய இயற்கை அழகாலும் பசுமையான வயல்வெளிகளாலும் மக்களோட கவனத்தை பெற்றிருக்கு. குறிப்பா ஜூலைல இருந்து செப்டம்பர் சாரல் சீசன்ல இந்த பகுதியோட அழகு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டுல சுந்தரபாண்டியபுரத்தின் வயல்கள்ல பூத்து குலுங்கக்கூடிய சூரியகாந்தி மலர்கள் அந்த கிராமத்தின் அழக தொடர்ந்து மெருகேற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வயல் ஃபுல்லாவே மஞ்சள் நிறத்துல விரிஞ்சு காணக்கூடிய சூரியகாந்தி பூக்கள் பாக்குறவங்களுக்கு கண்களுக்கு விருந்தா அமைஞ்சிருக்கு. இயற்கை எழில் நிறைஞ்ச இந்த காட்சியும் புகை படங்களா பதிவு செய்யறதுக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் சனி ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறை நாட்கள்ல சுந்தர பாண்டியபுரத்துக்கு வராங்க. தென்காசி மாவட்டம் கேரள மாநிலத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிறதுனால கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகையும் இந்த பகுதியில அதிகமா காணப்படுது. தென்காசிக்கு சுற்றுலா வரக்கூடிய பலர் வந்து குற்றாலம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை பார்வையிட்டதுக்கு அப்புறமா சுந்தர பாண்டியபுரத்துக்கும் வராங்க. சூரியகாந்தி மலர்கள் பூத்துள்ள வயல்களுக்குள்ளார நின்னுட்டு புகைப்படம் எடுக்கிறது, குடும்பத்தினரோட நேரத்தை செலவிடுறது, இயற்கை காட்சிகளை ரசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோட பொழுத கழிக்கிறாங்க. இதனால முன்னாடி விவசாய கிராமமா மட்டுமே சொல்லப்பட்ட சுந்தர பாண்டியபுரம் இப்ப புதிய புகைப்பட சுற்றுலா தலமா உருவெடுத்து வருது. சூரியகாந்தி மலர் சாகுபடியின் மூலமா விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கிறதுல அப்படின்னாலுமே சுற்றுலா பயணிகளையும் புகைப்பட கலைஞர்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில விவசாயிகள் தொடர்ந்து பயிரிட்டு வராங்க. வயலுக்குள்ளார போயிட்டு புகைப்படம் எடுக்க விரும்புறவங்க கிட்ட தலா 25 கட்டணம் வசூலிக்கப்படுது. இதன் மூலமா விவசாயிகளுக்கு சின்ன அளவிலான கூடுதல் வருமானமும் கிடைக்குது. விவசாயிகளோட இந்த முயற்சி விவசாயத்தையும் சுற்றுலாவையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த 25 ரூபாயும் நாங்க வந்து கட்டாயப்படுத்தி வாங்கறதுல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சமூக வலைத்தளங்கள் சுற்றுலா தலங்களோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பா இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ஃபேஸ்புக்கு போன்ற தளங்கள்ல பகிரக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ்கள் புது இடங்களை மக்கள் கிட்ட சீக்கிரமாவே கொண்டு சேர்க்குது. நம்ம ஊரை பத்தி சமூக வலைத்தளத்துல அதிகமா பகிரப்பட்டதுனால சுந்தர பாண்டிபுரத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை நினைக்கிறப்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்த இளைஞர் அருண் வந்து சொல்றாங்க, நம்மளும் முடிஞ்சா ஒரு விசிட் போயிட்டு வரலாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம்,

0: தாண்டிதான்
1: வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்துல இருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க கத்திரி விவசாயம் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அதுல இருக்கக்கூடிய பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: கத்திரி ஓகேதான், நல்ல மகசூல் தான். நல்லா ஒரு ஏக்கருக்கெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னாக்க டெய்லியுமே ஒரு 100 கிலோ 150 கிலோ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு பாத்தி ஒரு சரவா அப்படியே பார்த்து ரொட்டேட்டா, இது இன்னைக்கு பொறுக்கணுமா அடுத்தது ஒரு சரவு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட்டா பொறுக்கிட்டு வந்துடும். காய் கத்திரி நல்லா ஈல்டு தான். அப்படிங்களா மேம்? அது வந்து நம்ம வந்து பூச்சி தாக்கல் வந்து மேம் ஒரு சில டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த வருஷம்லாம் வெயில் நல்லா இருக்கு, கத்திரி நல்லாவே இருக்கும் மேம். ஆனா போன வருஷம் எங்களுக்கு மழையினால நம்ம சரியா ஈல்டு வந்து எடுக்க முடியல. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மாசம் நல்ல அறுவடை எடுப்போம்லாம் மேம். கத்திரி வந்து வச்ச 45வது நாள்ல இருந்தே காய் அறுவடைக்கு வந்துடும். அறுவடை வந்துருச்சுன்னா அடுத்து வந்து 60 நாள் நல்லா காய் பறிக்கலாம் மேம். அதுக்கப்புறம் சரி வராது, அது சேல்ஸுக்கு செட் ஆகாது மேம். அப்புறம் ரொட்டேட் ஓட்டிட வேண்டியதான். 60 நாள் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் 50 சென்ட் வச்சப்ப 60 நாளைக்கும் ஒரு நாளைக்கு கம்பல்சரி 100 கிலோ பொறுப்பேன் மேம். அப்போ 60 நாளைக்கும் ஒரு 100 கிலோ அப்படின்னா ஒரு சில டைம்ல ஈல்டு குட்டு கொடுத்து வரும். மழை வந்து காய்ச்சலா இருந்து மழை வந்ததுன்னா அன்னைக்கு கொஞ்சம் காய் எடை வரும், காய் காய்ச்சல் நிறைய இருக்கும். ரொம்பவும் காய்ச்சலாவே இருந்தாலும் கொஞ்சம் குறையுது, மழை வந்தாலும் குறையுது மேம். அதனால நம்ம வந்து ஈல்ட வந்து இவ்வளவுன்னு நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. நோய் தாக்கல் இல்லாம இருக்கணும். எப்படி வச்சீங்கனாலும் ஒரு 50 சென்ட் வச்சோம் அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் எடுத்துடலாம் மேம் கத்திரியில 3 மாசத்துல. இல்ல வந்து 30 ரூபாய் 40 ரூபாய் 20 ரூபாய் போனாலே உங்களுக்கு அந்த ஈல்டு வந்துடும் மேம். ஆல்ரெடி 1.5 லட்சம் ரூபாய் வரையும் எடுக்கலாம் மேம் தாராளமா.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து உழவு பண்றோம், எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத அக்யூரட்டா நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கு. ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி பற்றாக்குறை இருக்கும், இன்னொரு சமயம் பாத்தீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் இருக்கும், இன்னொரு சமயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பருவகால மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இந்த மாதிரி நிறைய சவால்களை கடந்துதான் நம்ம வர வேண்டியதா இருக்கு. அதனால போதுமான லாபம் அப்படின்றது வரும்ன்றது ஒரு குறிப்பா நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், இது வேற கால் அடிபட்டுச்சுடா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்.
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
1: என்னது பஞ்சு முட்டாய்?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: என்னென்ன போட்டிருக்கோம், எந்த மாதிரியான வழிமுறைகள்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நாங்கள் விவசாயம் தான். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 23 வருஷம் ஆகுது. விவசாயமே தான் வந்ததுலேருந்தே நம்மமே பண்ணுறோம். விவசாயத்தை விட்டு வேறு எங்களுக்கு வேறு வேலை இல்லை. அதே தான் ரெண்டு பேருமே. பால் மாடு இருக்குது, காட்டில் காய்க்கு தான் போடுறோம். இப்போ எடுத்துக்கிட்டால் சொரக்காயும் பீக்கங்காய் வெண்டங்காய் தக்காளி இது நாலு வச்சுக்கிறோம். அதில் பார்த்துக்கிட்டா ஊனனதுலேருந்து நம்ம காணுங்களாம் ஓட்டி பராமரித்து கால் ஓட்டி அதுக்கு ஊரியெல்லாம் போட்டு தான் விதை ஊனணும். ஊனும் போது ஊனனதுக்கு அப்புறம் அப்புறம் செடி வரும். செடி வர 8 நாள் ஆகும். நல்லா கொஞ்சம் ஒரு சைஸுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் கொத்துணும். கொத்தி விட்டு அதுக்கே 2 தண்ணி கட்டினதுக்கு அப்புறம் மருந்து அடிக்கணும். மறுபடியும் கொத்தி விட்டு அதுக்கு கொடியாற மாதிரி பண்ணிட்டு கோல் நடணும். கோல் நட்டு அது கொடியாற மாதிரி கட்டி விடணும். கட்டினதுக்கு அப்புறம் தான் பூ வரும். அதுக்கு மருந்து அடிக்கணும், அறுக்கணும். அதுக்கு ஆய் சொத்த வராத பாக்கணும். ஆமா, இடைவெளி விட்டு தான் ஊனணும். நல்லா ஒரு 2 அடி தூரத்துக்கு மேலதான் ஊனணும். ஊனதுக்கு அப்புறம் தான் அது சொத்த வராது பாத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நீட்டமா வர காய்ங்குதே. அதுக்கு மேலேருந்து பந்தல் கட்டி விட்டாதான் நீட்டமா வரும். கீழே விட்டா சின்ன சின்னதா குருவி போயிருது. அது மாதிரி பண்ணுது. நல்லா என்ன ஒரு ஆளுக்கு மேல 1.5 ஹைட்டுக்கு கட்டி விடணும். கட்டினா மட்டும்தான் அதில் காய் வருது. நீட்டமா வரும்னு வச்சுக்கோ காய். அதுதான் பீக்கங்காய். சொரக்காய் வந்து கீழே தான் பூமியிலே தான் வருது. பீக்கங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் பந்தல் கட்டி விடணும். தக்காளி செடிக்கும் அதே மாதிரியே தான். அதுவும் 2 கொத்து கொத்தி அதுக்கு பார் விளம்பி தண்ணி கட்டி மறுபடியும் அதுக்கும் கோல்லாம் நெட்டு அதுக்கும் டொயின் போட்டு கட்டி கட்டி விட்டு கீழே வந்து நிலத்துல மோதக்கூடாது. செடி பழம் அழுவி போயிடும். அதனால கட்டி கட்டி மேலே விடணும். அது விட்டதுக்கு அப்புறம் தான் அது பழுக்கு விட்டு அதுக்கும் வேலை இருந்தே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு விவசாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தண்ணி வந்து எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மழையை நம்பிதான் நாங்க இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல இப்ப முன்னாடி வந்து பெரியவங்க இந்த தொழில வந்து பண்ணிட்டாங்க, எங்களால இதை விட்டுட்டு வேற தொழில் எதுவும் எங்களுக்கு இல்ல அப்படின்றதையும் வந்து அக்கா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய தாவர உயிர் தொழில்நுட்பத்துறையில் இணை பேராசிரியர் முனைவர் கீதாஞ்சலி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப களைகளை நீக்கி தோப்புகளை சுத்தமா எந்த மாதிரி வச்சிருக்கணும், அதனால இருக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இப்ப வந்து நம்ம மாவட்டத்துல தென்னை விவசாயம் யாராவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். வாங்க என்னன்றத தெரிஞ்சுக்கலாம்.
2: களைகளை நீக்கி தோப்பை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் களைகளால் நீர் வீணாவதை தடுத்தும் நீர் பற்றாக்குறையை நம்ம தவிர்க்கலாம். தோப்பு சமதளமாக இல்லாமல் சரிவாக இருக்கும் பட்சத்தில் நிலத்தின் குறுக்காக வரப்புகளை நம்ம அமைச்சு மழை மற்றும் பாசன நீர் விரைந்து வடிந்து ஓடாமல் தடுத்தும் மண்ணில் நீர் பிடிப்பு தன்மை நம்ம அதிகரிக்கலாம். தென்னை நார்கழிவு மற்றும் தேங்காய் உரிமட்டைகள் அவற்றின் எடையை போல 5 முதல் 8 மடங்கு வரை நீரை உறிந்து வைக்கும் தன்மை உடையவை. ஒரு முறை தேங்காய் உரிமட்டைகளை புதைத்தால் 7 ஆண்டுகள் வரை தொடர்ந்து பலன் தரும். சாம்பல் சத்திற்கும் வறட்சியை தாங்கும் திறனுக்கும் தொடர்புண்டு. எனவே போதுமான அளவு சாம்பல் சத்து கிடைக்கப்பெறும் தென்னை மரங்கள் ஓரளவு வறட்சி தாங்கி வளரும் தன்மையை பெறுகின்றன. பயிர்கழிவு, தென்னை உரிமட்டைகள் மற்றும் நார்கழிவினை நிலம் ஊடாக பயன்படுத்தும் போது சொட்டு நீர் பாசனம் மூலம் நீரையும் உரத்தையும் அளிப்பதுவே சிறந்ததும் சாத்தியமும் ஆனதாகும். வறட்சி மேலாண்மை தொடர்ந்து களை மேலாண்மையும் பார்க்கலாங்க. தோப்புகளில் தென்னை மரங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நீரினை களைகள் வீணடித்து விடுவதால் அதிக மகசூல் பெற அவற்றை கட்டுப்படுத்துவது அவசியம். தென்னந்தோப்புகளில் வருடம் 2 முறை, அதாவது ஜூன் ஜூலையிலும் டிசம்பர் ஜனவரியிலும் அதிக ஆழமின்றி இடையுழவு செய்தால் களைகள் கட்டுப்படும். களைகள் பூத்து விதைகள் உருவாவதற்கு முன்பாகவே அவற்றை இடையுழவு செய்தோ அல்லது கைகளால் பிடுங்கியோ அழித்து விட வேண்டும். விதைகள் உருவான களைகளை தனியாக சேகரித்து தோப்பினை விட்டு அகற்ற வேண்டும். ஏனெனில் பெரும்பாலான களைகள் அவை மடிவதற்கு முன்பாகவே 1000 கணக்கான விதைகளை தோப்பில் பரவ செய்துவிடும். ரசாயன முறையில் களைகளை கட்டுப்படுத்த கிளைபோசைட் மருந்தினை 10 மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அமோனியம் சல்பேட்டுடன் சேர்ந்து தெளிக்கலாம். இக்களைக்கொல்லி மருந்து தாவரங்களில் மட்டுமே செயல்படும் திறன் கொண்டுள்ளதால் மண்ணில் மற்ற பிற உயிரினங்களுக்கு தீமை செய்யாது. மண்ணில் பட்டவுடன் செயல் திறனை இழந்து விடுகிறது. எனவே பரிந்துரைக்கப்பட்ட அளவில் சரியான தருணத்தில் உபயோகப்படுத்துவதன் மூலம் களைகளை நன்கு கட்டுப்படுத்த இயலும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ரசாயன முறையில எந்த மாதிரி களைகளை கட்டுப்படுத்தணும், என்ன முறையில அதை வந்து தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா தென்னை விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து உதவியா இருந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலம்

0: தொழில்நுட்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: வீட்டுக்கு இயற்கை ஏசி வேணுமா? இந்த 5 மரங்களை நீங்க வளர்த்து பாருங்களேன், சும்மா காத்து சில்லுன்னு அடிக்கும்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
1: இன்றைய நவீன சூழல்ல பலரும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு அழகிற்காக மணி பிளான்ட் அதோட அழகு செடிகளை மட்டும் வளர்த்து வராங்க. ஆனா இதுக்கு பதிலா நம்மளுடைய பாரம்பரிய மற்றும் அதிவேகமா வளரக்கூடிய மரங்களை வீட்டுக்கு முன்னாடி பகுதியிலயோ இல்ல தோட்ட பகுதியிலயோ நட்டாங்க அப்படின்னா அது அழகோடு சேர்த்து இயற்கையான காற்றோட்டம், நறுமணம் மற்றும் வாகனங்களை நிறுத்துறதுக்கான அடர்ந்த நிழலையும் வழங்கும். வீட்டை சுத்தி இயற்கை ஏசி போல செயல்பட்டு பல ஆண்டுகளுக்கு நிழல், காற்றோட்டம், பூக்களோட மனம் மட்டும் இல்லாம பறவைகளுக்கும் சிறு உயிரினங்களுக்கும் வாழ்விடமா மாற்ற முடியும். அந்த வகையில வீட்டு தோட்டம், பின்புற தோட்டம், முன்பகுதி ஆகிய இடங்கள்ல வளரக்கூடிய பலரும் அறியாத ஒரு சில மரங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்க காலம் தொட்டு தமிழ் இலக்கியங்கள்ல போற்றக்கூடிய மகில மரம் மன்னர்களோட பூங்காக்கள்லயும் கோயில் நந்தவனங்கள்லயும் முதன்மை பெற்றிருக்கு. இதன் பூக்கள் காஞ்ச பின்னாடி கூட தன்னோட நறுமணத்தை இழக்காது அப்படின்றதுனால இது வாடா மலர் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியல் மற்றும் நன்மைகள்னு சொல்லும் போது மகில மரம் வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நச்சு வாயுக்களை உறிஞ்சி அதிக அளவிலான தூய ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய திறன் கொண்டது. இதனுடைய பூக்கள்ல நறுமணம் மன அழுத்தத்தை குறைச்சி நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துது. இதன் பட்டை மற்றும் இலைகள் பல நோய்களுக்கு சிறந்த சித்த மருந்தா பயன்படுது. இது மிதமான வேகத்துல வளர்ந்து 3-5 ஆண்டுகள்ல அடர்ந்த நிழல் தரக்கூடிய பெரிய மரமா உருவெடுக்குது. வீட்டோட முன்னாடி பகுதி, நுழைவாயில் மற்றும் கார் பார்க்கிங் பகுதிகள் இந்த நீண்ட ஆயுள் கொண்ட மரத்துக்கு ரொம்பவே ஏற்றது. அடுத்தது சொர்க்க மரம். சொர்க்க மரம் அல்லது பாரடைஸ் ட்ரீ அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மரம் வறட்சியை தாங்கி அதிவேகமா வளரும் தன்மையால உலகெங்கிலும் பசுமையாக்க திட்டங்கள்ல முக்கிய பங்கு வகிக்குது. இதன் இலைகளும் விதைகளும் எண்ணெய் வளம் மிக்கது, அதோட புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. இந்த மரம் மிக குறைந்த நீர்ல வேகமா வளர்ந்து அடர்ந்த விதானத்தை அமைக்கிறதுனால கோடை காலத்துல வீட்டின் வெப்பநிலைய கணிசமா குறைக்கும். வளரக்கூடிய காலம் மற்றும் இடம் நட்ட 2-3 ஆண்டுகள்லயே குடை போன்ற அடர்ந்த நிழலை தரும். வீட்டின் பின்புறம் தோட்டத்தின் எல்லைகள் மற்றும் திறந்த வெளி பார்க்கிங் பகுதிகளுக்கு இது மிக சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம். அடுத்தது செண்பக மரம். தெய்வீக நறுமணத்துக்கு பெயர் பெற்ற செண்பகம் ஆன்மீக வழிபாட்டிலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் மிக உயிரிடம் வகிக்குது. இதன் தங்க நிற பூக்களோட வாசம் பல மீட்டர் தூரத்துக்கு வீசக்கூடியது. செண்பக பூக்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஆவியாகும் எண்ணெய்கள் இயற்கை கிருமி நாசினியா செயல்படுது. இது கொசுக்கள் மற்றும் சிறு பூச்சிகளை வீட்டுக்குள்ளார வரவிடாம தடுக்கும். தொடர்ந்து இந்த மரம் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய காத்த இயற்கையாவே வாசனை திரவியமா மாத்துது. இந்த மரம் 3-4 ஆண்டுகள்ல நல்லா வளர்ந்து பூக்க தொடங்கும். வீட்டோட பக்கவாட்டு பகுதிகள் மற்றும் முன்தோட்ட பகுதிகளில் வளர்க்கறதுக்கு இது ஏற்ற மரம். சரிங்க, இந்த பயனுள்ள மரங்களை நம்ம வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லனா தோட்டத்திலேயோ வச்சு பயன்பெறலாம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் தினமுமே நம்ம கூட வந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம சேலத்து மக்கள் இணைஞ்சு அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துப்பாங்க. அப்படி நம்ம கூட இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, சதீஷ்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம். நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னை வந்து நேர்காணல் காணும் நாகராஜ் மற்றும் சோனா எஃப்எம்க்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னாவே அது நம்மளோட அடையாளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி என்னோட அடையாளம் வந்து சேலம் தான். சேலத் எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. இயற்கை வளங்களோடு வாழ்ந்தேன், இன்றைக்கி வந்து அது இல்லை, அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன்.
1: சார் உங்களுடைய ஸ்டார்டிங் நீங்கள் எங்கே படிச்சீங்க?
2: நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாரதா பாலமந்திர் மேல்நிலைப்பள்ளியில் தான் நான் படித்தேன். எனக்கு வந்து சில நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல ஒரு வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுத்தது. படிப்புங்கிறத தாண்டி அந்த பள்ளிக்கூடம் எனக்கு நல்ல வாழ்வு முறைகளை கற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பயணங்களில் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வு இருந்தது. நான் வந்து பட்டப்படிப்பு முடித்த உடனே வேலை செஞ்ச நிறுவனமே நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன், வி டெக்னாலஜிஸ், அதில் தான் நான் பணியாற்றினேன். அதுக்கப்புறமேட்டு நான் பங்கு வர்த்தகத்தில் வந்து ஒரு 17 ஆண்டுகளாக வேலையாற்றி வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவகத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப மன நிறைவோடு வேலை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து அன்னமிட்ட கை அப்படின்னு ஒரு பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி வந்து அன்னம்ங்கிறது வந்து ஒரு உயர்ந்த விஷயம். அதில் நான் வேலை பார்க்கறது பெருமையாக நினச்சிட்ருக்கேன்.
1: சார் இப்போ காலேஜ் டைமில் உங்களுக்கு என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க சார்?
2: எனக்கு
1: எப்படி ஐடி ஃபீல்டுக்குள்ளார வந்தீங்க?
2: ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து வந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு ஸ்டெனோகிராஃபர் ஆகணும், நீதித்துறையில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு ஆரம்பித்தேன். அதுக்கு முந்தினது வந்து நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும், அதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. ஆனால் வந்து சில பல காரணங்களால் என்னால் வந்து அன்றைக்கி நிதி ஏற்பாடு பண்ண முடியல. அதனால் வந்து நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தேன். எடுத்துட்டு அதை முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டு அன்றைக்கி க்ரோ ஆகிட்டு இருந்த காரணத்துக்காக உள்ளே வந்தேன். பட் அதில் வந்து சிறப்பான சேவைகள் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் முன்தினம் சொன்ன மாதிரி தான் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுனால, வாழ்க்கையில் நிறையா டிராஸ்டிக் மூமெண்ட்ஸ் இருந்ததுனால நான் வந்து பங்கு வர்த்தகத்துக்கு வந்தேன். ஷேர் மார்க்கெட்டில் வந்தேன். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அனலிஸ்டாக இருந்தேன். பட் வந்து அதில் வந்து எக்ஸ்போசர்ஸில் லிமிட்லாம் குறைச்சதுனால பணியாளர்கள்லாம் நிறையா நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தொழில் தேர்வு செய்யலாம் அப்படிங்கும் போது வந்தது உணவு உடை அப்படிங்கிறது மனிதனுக்கு என்றைக்குமே தேவையான விஷயமா இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ பணியாற்றிட்டுருக்கிறேன், நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்த பணி எனக்கு நிறைவாகவும் ஆர்வத்துடனும் நான் செஞ்சிட்ருக்கேன்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அந்த லைஃப் ஜர்னி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நேயர்கள் பாடல்களை கேட்டுருங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம் செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா

0: சரியான விஷயங்களை இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்ப வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியா அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம் அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா சதீஷ்குமார் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, அதாவது ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்து அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் அனாலிஸ்டா இருந்து அதற்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு உணவகத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு சதீஷ்குமார் சார். சார், தொடர்ந்து உங்களுடைய பயணம் பற்றி சொல்லுங்க சார். ஷேர் மார்க்கெட் அனாலிஸ்டா இருந்தீங்க இல்லைங்க சார், அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க சார்.
4: இன்னமும் நான் வந்து ஷேர் மார்க்கெட் அனாலிஸ்ட் தான், பட் வந்து ரெவன்யூங்கிறது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ரெவன்யூ வந்து எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறு முதலீட்டாளர்கள் அதிகமாக எங்கே இருக்காங்களோ அங்கே தான் ரெவன்யூ கொடுக்க முடியும். இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டல் மயனமாக மாறினதுனால எல்லாத்தோட மொபைல் அங்கேயே போய் சேர்ந்துடுது, கைபேசிக்கே போய் சேர்ந்துடுது. அப்படிங்கும் போது எங்களுக்கு உண்டான தேவைகள் வந்து அந்த இடத்துல குறைய ஆரம்பித்ததுனால வேலை இழப்பு ஏற்பட்டது. ஆனால் இன்னமும் நான் வந்து வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது நல்லா தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நான் ஹோட்டல்லையும் வேலை பார்த்துட்ருக்கேன்.
3: கண்டிப்பாக சார். சார், அதே மாதிரி இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் அனாலிஸ்டாக இருக்கீங்க, அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஐடி ஃபீல்டு, இது தவிர உங்களுக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட்ங்க சார்?
4: என்னோட முதல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலை இசை, இதுதான் என்னோட முழு முதல் ஆர்வம். இன்னைக்கு வரைக்கும் அதில் எனக்கு ஆர்வம் குறைய கிடையாது. புது புது கலைகளை ரசிக்கக்கூடியவன், புது புது இசைகளை ரசிக்கக்கூடியவன், புது புது கதைகளை தேடி சென்று கொண்டிருப்பவன் தான். என்றைக்குமே என் மைண்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னோட ஆத்மானே சொல்லலாம்.
3: எதனால் அந்த ஒரு
4: அது ஒரு விஷயம் இங்கே வந்து தேவையான விஷயம் மனிதனுக்கு முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலையை வச்சு தான் நம்ம கலாச்சாரத்தையே முடிவு பண்ண முடியும். நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது சில கலை குறிப்புகளை வச்சு தான் நம்ம இன்னமும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கலை குறிப்புகளை வந்து அவங்க நாணயமாகவும் கல்வெட்டுகளாகவும் இசையாகவும் புத்தகமாகவும் நிறையா வடிவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளே பதிவு பண்ணவே முடியாது, முதல் விஷயம். அது இல்லாமல் எல்லா காலகட்டங்களையும் மனிதர்களுக்கு உழைப்புங்கிறது அத்தியாவசியமான விஷயமா இருக்குது. உழைப்பு இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. அந்த உழைப்பில் ஏற்படக்கூடிய சோர்வை வந்து களைவதற்கு ஒரு கலையை ரசிக்க ஆரம்பித்தோம்னா அதுலேயே நம்மளுக்கு நிறையா மனச்சோர்வுகள் அகற்றப்படும், நல்ல யுக்திகள் கிடைக்கப்படும்.
3: கண்டிப்பாக.
4: அதனால்

0: வந்து இந்த கலை வந்து என்றைக்குமே வந்து முதன்மையான விஷயம்.
1: அந்த சினிமா அதுக்கப்புறம் இசை, இது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்தி?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு நல்ல புத்தகங்களை எடுக்கிறோம்னா அது படிக்கிறதுக்கு வந்து மூணு மாத காலங்களாகலாம், நாலு மாத காலங்களாகலாம், இல்லை நம்மளுக்கு நேரமின்மை காரணமாக படிக்க முடியாமையாக கூட போகலாம். ஒரு 10 பக்கம் படிச்சிருப்போம், நல்லா இருக்கு படிக்கலாம்னு நினைப்போம், ஆனால் நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம வேலைக்கு போய் ஆகணும், நம்ம ஊதியத்தை ஈட்டி ஆகணும், அதனால் நம்மளால முடியாது. ஆனால் ஒரு சினிமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளே 2 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துரும்.
1: கண்டிப்பாங்க சார், சினிமா உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நீங்கள் சொன்னதுலேருந்து தெரிஞ்சதுங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். பாடல்களை தொடர்ந்து

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நேத்து வேற காலில் அடிபட்டுச்சா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு, முட்டா எடுத்து முட்டையில வச்சா சரியா போயிடும்.
2: என்னது முட்டா எடுத்து முட்டையில வைக்கிறியா? ஏன்
1: என்ன, அது பஞ்சு முட்டாயி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: உயிரை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யார் இணைஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சதீஷ்குமார் சார் தான் நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க. சார், சேலத்துல உங்களுடைய ஊரை பத்தி சொல்லுங்க சார்.
4: என்னோட ஊர் வந்து சின்ன கொல்லப்பட்டி, அடிவாரம் ஏற்காடு செல்லும் வழியில நான் பிறந்து வளர்ந்தேன். இப்ப நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா திருநகர் மத்திய சிறைச்சாலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதிர்ப்புறம் உள்ள ஒரு வீதியில் ஒரு 17 வருடங்களாக வசித்து வருகிறேன். இப்போ ஃபேமிலினா நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான் 3 பேர் தான். அப்பா வந்து ஒரு புகைப்பட கலைஞர். எங்களோட புகைப்பட ஸ்டுடியோவில் தான் நான் வந்து 6 வயதிலிருந்தே வளர்ந்தது.
3: அப்பா வந்து ஸ்டுடியோ வச்சிருந்தாங்க.
4: எனக்கு வந்து இந்த கலை மேலே ஆர்வம் வரதுக்கு காரணமே எங்கள் அப்பாவோட தொழில் தான் சொல்லணும். நார்மலாக ஒரு குழந்தைங்க ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க டைட்டில் கார்டெலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எனக்கு இயற்கை கொடுத்த வரமா என்னன்னு தெரில. சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு, யார் ஒளிப்பதிவாளர், யார் இசையமைப்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு நான் பார்ப்பேன். அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இன்றைய வரைக்கும் நான் ஒரு படத்தை அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு சினிமாவுக்கோ ஒரு இசைக்கோ. இசைனா ஒரு இசையமைப்பாளரை மட்டுமே நம்ம புகழ்ந்து பேச முடியாது. அந்த இசைக்கு பின்னாடி உருவாகிறதுக்கு காரணமாக இருக்க மனிதர்கள், அந்த ஒரு வயலினிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா, அவங்கெல்லாம் தான் முக்கியம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து ஒரு ஆழ்ந்து சிந்திப்பேன் சினிமாவை பற்றி. இதுதானா?
3: கண்டிப்பாக சார், சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. சினிமாலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
4: ஒரு காலகட்டங்களில் முயற்சி பண்ணினேன். அது வந்து என்ன சொல்கிறது, சில காரணங்களால் என்னால் அதை அடைய முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கும் ஒரு குறும்படம் இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எங்கள் நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு படைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு காலதாமதம் தான், ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு குறும்படம் இயக்கிறது.
3: எந்த மாதிரி கதை?
4: அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அடுத்த தலைமுறைகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு யதார்த்தம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எதையுமே எடுக்கக்கூடாது. எங்களோட படைப்பை பார்த்துட்டு யாருமே தப்பான வழியில் போயிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் வெறும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். அதனால் வந்து ஒரு யாரையும் புண்படுத்தாமல் ஒரு காமெடி வித் ஃபேமிலி ட்ராமாவாக எடுக்கலாம், மொத படைப்பு அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. பட் எல்லா ஜானருமே நாங்கள் செய்வோம், ஆனால் மொத படைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்னோட நண்பர் வந்து கருத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காமெடிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம பார்க்கலாம், சிரிக்கலாம், ஆனால் எழுத்து மூலியமாக கொண்டு போய் அதை வந்து திரையில் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். என்னோட முயற்சி எடுக்கிறேன், பார்க்கலாம்.
3: கண்டிப்பாக சார், உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கலுங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சதீஷ்குமார் சாரோட பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சதீஷ்குமார் சார் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. சார், நீங்க வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் அனாலிஸ்டா ஒரு நீண்ட வருடங்களா இருந்ததா சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு சேஃபா வந்து இருக்கலாங்க சார்?
2: ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட், அதாவது கரெக்டான இடத்துல வந்து உள்ளே நுழையிறது, கரெக்டான இடத்துல வெளியே வருது, இதுதான் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது எத்திக்ஸாக வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் வந்து நிறைய அனுபவங்களுக்கு அப்புறமேட்டு இப்போ ரீசெண்டாக வாரன் பஃபட்டோட ஒரு புக்கை படித்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரைட் என்ட்ரி வைல்டு எக்ஸிட் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு சின்ன வார்த்தை தான், வைல்டுங்கிறது கரெக்டான இடத்த நுழைவது, ஒரு பங்குல கரெக்டான இடத்துல நுழைவது,
1: சரியான இடத்துல வெளியே வந்துடுறது.
2: சரியான இடம் இல்லை, அறிவோடு வெளியே வரணும், அறிவார்ந்து சிந்தித்து வெளியே வரணும். இன்னைக்கு எனக்கு இந்த 10,000 ரூபாய் போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பங்கு சந்தையும் உங்களை எதுவுமே பண்ணாது, எந்த ஒரு நஷ்டத்தையும் உங்களுக்கு இழைக்காது. ஆனால் நீங்கள் அது கூட கேம், ஏன்னா வந்து இது வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்களுடைய சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க கூட நீங்கள் எல்லாம் போட்டி போடுறீங்க. அப்படிங்கும் போது சாதாரண ஒரு 10 பேர்த்து கூட நம்ம சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நம்மளோட லைஃப் ஸ்பேன் பத்தாது. அப்படிங்கும் போது நீங்கள் இத்தனை பேர்த்து கூட ஒரு போர் மாதிரி தான் அது. அப்படிங்கும் போது அந்த போரில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வெளியே வந்துடும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, எல்லாருமே அதை சொல்கிறது அதுதான், சரியான டைமில் அதுலேருந்து
2: வெளியே வந்துடணும்.
1: ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இருந்துக்கலாம்.
2: முதல்ல வந்து உங்களோட தேவைகளை தாண்டி இருக்கக்கூடிய பணத்தை தான் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யணும்.
1: முழு பணத்தையும் போடக்கூடாது, கடன் வாங்கி போடக்கூடாது,
2: இது மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்ட்ராடே அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி வர்த்தகத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு தாழ்வான அட்வைஸ் என்னன்னா, அதெல்லாம் ஈடுபடாதீங்க. இன்றைக்கி போட்டு இன்றைக்கி பணம் பண்ணுறதுங்கிறதுலாம் முடியாது. ஒரு நிலம் வாங்கினோம்னா 10 வருஷம் வெயிட் பண்ணுறோம், ஒரு நகை வாங்கினோம்னா 20 வருஷம் வெயிட் பண்ணுறோம், அதை தக்க வைக்கிறோம் நம்ம கையிலேயே. அது மாதிரி நல்ல பங்குகளை இன்றைக்கி நிறையா வெப்சைட்ஸ் வந்துடுச்சு, நிறையா இருக்குது, என்எஸ்சியே நிறையா வெப்சைட் விடுறாங்க. அதில் போய் பார்த்துட்டு இந்த கம்பெனி எப்படி என்ன இவங்களோட சோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு, யாரோட தெய்வம் இதில் தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற நிலமையில் யாரோட தெய்வம் தேவையில்லை. தமிழ்லேயும் கூகுளில் வருது, நீங்கள் படிங்க. படித்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதில் வந்து தெளிவானதுக்கப்புறமேட்டு பங்குகளாக வாங்கி வச்சுருந்து உங்கள் அடுத்த தலைமுறை கூட அதை விற்கலாம். நீங்கள் தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது, அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதை விட்டுட்டு ஃப்யூச்சர் ஆப்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஆபத்து கண்டிப்பாக விளைவிக்கும். மிகப்பெரிய முதலீட்டாளர்களுக்கு அது ஒன்றும் பண்ணாது. ஒரு FIA ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது.
1: கண்டிப்பாங்க சார். அதாவது இன்றைக்கி அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வரணும், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நேர்கள் பாடல்களை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம கூட சதீஷ்குமார் சார் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்காரு. குறிப்பாக அவருக்கு கலை மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தார். சார், தொடர்ச்சியாக கலையை தாண்டி உங்களுக்கு வேறு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா என்னங்க சார்?
4: ஆனால் நான் தமிழனாக பிறந்ததுனால இதை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. தமிழ் மொழியில் இசை வந்து கலந்துருக்கு. அதுக்கு வந்து முதல் உதாரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இசை ஞானி மாஸ்ட்ரோ என்று அழைக்கப்படக்கூடிய இளையராஜா அவர்கள் தான். அவர் வந்து எத்தனை காலகட்டங்கள் தாண்டி வந்தாலும் இன்றைக்கும் அவர் தான் வந்து எல்லார் மனதையும் கவரக்கூடிய ஒரு இசையை வந்து அமைச்சிட்ருக்காரு. அவரோட இசையில் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கருவிகளின் ஒலி வந்து மாற கிடையாது. மற்றவங்க எல்லாம் வந்து எலக்ட்ரிக் கீபோர்டு அது இதுன்னு வந்துட்டாங்க, நான் அவங்களை குறை சொல்ல கிடையாது. பட் அவரை வந்து பின்பற்றக்கூடிய வகையில் வந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவரோட இடத்த வந்து யாராலையுமே பிடிக்க முடியல.
3: கண்டிப்பாங்க சார், இசை எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி இசைஞானி இளையராஜா சார் அவங்கள எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து உங்களுடைய அடுத்த விஷன், அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன விஷயங்க சார்?
4: எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சோஷியலாக நிறையா விஷயங்கள் செய்யணும். இன்னைக்கு நான் வந்து இந்த சோனா எஃப்எம்ல வந்து உட்காந்து நான் பேட்டி கொடுக்குறேன்னா அப்படின்னா நிறையா மக்களுக்கு நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட முதல் நோக்கம். அதில் முதல் கடமையாக கூட நான் நினைக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்களை சொல்லணும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி மக்களோட மக்களாக வாழ்ந்து அவங்ககிட்டருந்து நிறையா நல்ல விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாமே என்னோடய சகோதர சகோதரிகள், எல்லாமே என்னோடய தாய் தந்தை தான். ஸோ இந்த சமூகம் நல்லா வளரணும். நான் இழந்ததை அவங்க இழக்கக்கூடாது, நான் பெற்ற மகிழ்ச்சியை அவங்களும் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முதல் நோக்கம். இரண்டாவது லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலையில் நான் ஈடுபடணும். ஏதோ ஒரு கலையில், அது வந்து ஒளிப்பதிவாக இருக்கலாம், சினிமா துறை சார்ந்ததாக இருக்கலாம், கலையில் நான் ஈடுபடணும், அதில் என்னோடய பதிவு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இதுதான் என்னோடய லட்சியம். மற்றபடி பணம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், பதவிங்கிறதும் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். பட் நம்மளோட பதிப்பு காலம் கடந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்.
3: கண்டிப்பாக சார், ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு இணைஞ்சது. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய ஜேர்னி பற்றியும், அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆசை சமூகத்து மேலே, சமூகத்துக்கு நல்லது செய்யணும், அதே மாதிரி கலை மேலே எவ்வளோ ஆர்வம் வச்சுருக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
4: ரொம்ப ரொம்ப நன்றி.
3: தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. அடுத்து ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. காலையில் நேரத்தில் எல்லாருக்குமே அவசரமாக ஒருத்தர் வேலைக்கு போகணும், ஒருத்தங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவோம், இன்னொருத்தங்க ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனால் சாலையில் பார்த்தீங்கன்னா வாகனங்களோட அந்த கூட்ட நெரிசல், அதாவது டிராஃபிக் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த டிராஃபிக் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால போக்குவரத்தை விரிவுபடுத்திகிட்ருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இந்த போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா, பயண நேரத்தை குறைக்கவா, நீங்களே சொல்லுங்கள். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் தருண் தாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறது நான் தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன், அதுலேயே டாப்பிக்குமே இருந்துச்சு. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா இல்லை பயண நேரத்தை குறைக்கவா அப்படின்றது தாங்க. நம்ம தினமுமே எதிர்கொள்ளக்கூடிய போக்குவரத்து நெரிசல், ஒரு நகரத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது வாகனங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது, கரெக்டா? ஒரு ஒருத்தருக்குமே தனித்தனியாக காரோ பைக்கோ பயன்படுத்தும் போது சாலையில் வாகனங்களோட எண்ணிக்கையுமே அதிகமாகுது. இதோட விளைவு என்ன? பயண நேரம் அதிகரிக்குது, எரிபொருள் வீணாகுது, காற்று மாசுபாடு அதிகரிக்குது, முக்கியமாக நம்மளோட நேரமும் மன நிம்மதியும் பாதிக்கப்படுது. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 20 நிமிஷம் போதுமானதாக இருந்தாலும் டிராஃபிக் காரணமாக 45 நிமிஷம் ஆகலாங்க. அப்படியானா கேள்வி ஒன்று தான், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்த வேண்டுமா இல்லை மக்களோட பயண நேரத்தை குறைப்பது தான் முக்கியமான நோக்கமா? அப்போது போக்குவரத்து விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலா இல்லை கூட்ட நெரிசலை குறைக்கவா இல்லை பயண நேரத்தை குறைக்கவா அப்படின்றது தாங்க. நீங்கள் இந்த தலைப்புக்கு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் என்னோட வந்து கால் பண்ணி பேசலாம், உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். நேர்களே, ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், இன்னைக்கு காலையில் நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போதே காலையில் வந்துட்டு ஒரு 8:30 to 9:00, அதாவது 8:30 to 9:00 இந்த 7 Arts காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாலையில் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த சைட்லேருந்து அங்கே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியுமே வந்துட்டு பஸ்ஸு போகணும், அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது பொன்னமாப்பேட் சைட்லேருந்து 4 Roads போகிற பஸ்ஸுமே போகணும், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்ஸுமே போகணும். ஸோ இந்த 4 ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் அப்படின்னாலே கொஞ்சம் நெரிசலாக தான் இருக்கும். ஸோ அந்த நெரிசலை தவிர்க்கிறதுக்கு தான் போக்குவரத்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேரிகார்டெலாம் சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் போகக்கூடாது, ஒன் வே தான் அப்படின்னு சொல்லிட்டு பேரிகார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை இப்போ இருக்கக்கூடிய அதாவது இப்போ அந்த சைடு போகக்கூடிய மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ போக்குவரத்தை விரிவுபடுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. அது எதுக்கு? கூட்ட நெரிசலை குறைக்கவா, பயண நேரத்தை குறைக்கவா? இதுதாங்க உங்களோட தலைப்பு இன்னைக்கு. நீங்க என் கூட இந்த தலைப்புக்கு பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க என்னோட பேசலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. இனிமையான பாடல் வந்தாச்சு, பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல்.

0: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா FM-ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேட்கிறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா பண்பலை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியை உங்க கூட சேர்த்து இணைஞ்சு நடத்த போறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களை, இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலா, அதாவது கூட்ட நெரிசலை குறைக்கவா, இல்லை பயண நேரத்தை குறைக்கவா அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த தலைப்பில் எங்க கூட நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா FM-இன் 9787070108 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஏன் வெயிட் பண்ணுறீங்க, டக்கு டக்குன்னு ஃபோன்

0: வணக்கம்
1: வணக்கம் மூலனூர் ஆதவன், எப்படி இருக்கீங்க? நலமா
0: இருக்கேன்.
1: தலைப்பு என்ன அப்படின்னா, போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா இல்ல பயண நேரத்தை குறைக்கவா அப்படின்றதுதான். உங்களுடைய கருத்து என்ன?
0: பயண நெரிசலை குறைக்கவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
1: கூட்ட நெரிசலை குறைக்கவா பயண நேரத்தை குறைக்கவா?
0: ஓ, இது ரெண்டு தானே. கூட்ட நெரிசல்
1: ஒன்று,
0: அதாவதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, போக்குவரத்து விரிவுபடுத்தி வந்தது விரிவுபடுத்தி என்பது கூட்ட நெரிசலை குறைக்கிறது
1: தான்.
0: கூட்ட பயண நெரிசலை குறைக்கவான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா?
1: அண்ணா, கூட்ட நெரிசலை குறைக்கிறதா இல்ல பயணம் பண்ணி போறோம் பாத்தீங்களா? இப்ப ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அந்த அரை மணி நேரத்தை நம்ம எப்படி 20 நிமிஷமா குறைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போக்குவரத்தை வந்து விரிவுபடுத்துறாங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கான தலைப்பு.
0: ஆமா, அது உண்மைதானுங்க. போக்குவரத்தை ஏன் விரிவுபடுத்துறாங்கன்னா, அது நிறைய ஹைவேஸ் இடங்கள்ல இருக்கு, குறுகலான இடம் இருக்குது, அதுல போயிட்டு வரையில நிறைய வாகனங்கள் எதிர்புதிரமா வரையில நேரமாகும் இல்லையா? விரிவுபடுத்துறதுனால வாகனங்கள் வந்து
1: போக்குவரத்து விரிவுபடுத்துறாங்க அப்படின்றது உங்களுடைய கருத்து.
0: கூட்ட நெரிசல், ஆமா, போக்குவரத்துல வந்து அப்படி பண்ணோம்னா கூட்ட நெரிசல் நிச்சயமா குறைக்க முடியும். அதுக்காக பண்றாங்க, அது ஒண்ணும் மாற்றம் இல்ல. நிச்சயமா அதை அகலப்படுத்தி, ஏன்னா அதோட இன்னொன்னு முக்கிய காரணம், மரங்கள்லாம் ஹைவேஸ் இருக்கலாம், அதையெல்லாம் வந்து வெட்டாம அரசு புறம் போக்க நேரத்தில் அப்படியே ஒடுங்கி புதிய தொழில்நுட்பத்துல நட்டு வச்சுட்டு அதையும் பாதுகாக்கலாம், அதையும் செஞ்சா நல்லது.
1: சூப்பர் அண்ணா, ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி
0: அண்ணா. நன்றி தரேன்.
1: நன்றி. ரொம்ப அருமையா வந்துட்டு அண்ணா சொன்னாரு, போக்குவரத்து விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்கு அப்படின்றதையுமே வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தாரு. அதே சமயத்துல இந்த மரங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தொழில்நுட்பம் மூலியமா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மூலியமா வெட்டாம அதை அப்படியே எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதுவுமே வளரும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்துட்டு அவர் சொன்ன கருத்தா இருக்கு. நம்ம கூட இன்னொரு நேர் இணைந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ தருண், சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பவர் எழிலரசி. நலமா இருக்கீங்களா? நம்ம நேர்கள் சொந்தங்கள் அனைவரும்
1: நலமா? நலமா இருக்கும் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு தருண், ரொம்ப நல்லா எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா சூப்பரா இருக்கேன் எப்பயும் போல. அக்கா, இன்னைக்கு தலைப்புக்கு போயிடலாமா?
2: வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: நன்றி நன்றி.
2: இப்ப வந்து சாலையை வந்து போக்குவரத்து சாலையை விரிவுபடுத்துற அமைப்பு பாத்தீங்கன்னா, எதுக்காகனா நான் சொல்ற கருத்தை வந்து கூட்ட நெரிசல்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான். நேரம்ன்றது வந்து நம்மளா தீர்மானிக்க கூடியது. சாலைகளை விரிவுபடுத்துறது கூட்ட நெரிசல்களை இது பண்றதுனால, ஒரு வீட்டுல வந்து பார்க்கும் போது ஒரு வீட்டுல இருந்து வெளியில போறாங்கன்னா, இப்ப ரெண்டு மூணு வண்டி வச்சிருக்காங்க, அது ரெண்டு பேர் ரெண்டு பேரா போகலாம், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வண்டி தான் எடுத்துட்டு ரொம்ப அதிகமா தான் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பெரிய வாகனங்கள்லாம் போகும்போது அந்த சிக்னல் எல்லாம் வந்து சின்ன சின்ன வண்டிகளோ இந்த நடந்து போகும்போதோ ரொம்ப அதிகமான ஒரு ஒரு ஒரு நெரிசல்னால பயங்கர பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க எல்லாருமே இல்லைங்களா? அந்த அதெல்லாம் சரி பண்றதுக்கு வந்து நெரிசல் வந்து தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் கண்டிப்பா செய்யறாங்க.
1: ரொம்ப அருமையா எழிலரசி அக்காவுமே வந்துட்டு கூட்ட நெரிசலை குறைக்கதான் வந்துட்டு போக்குவரத்து விரிவுபடுத்துறாங்க அப்படின்றத பதிவு பண்ணிருக்காங்க. நேர்களை தொடர்ந்து நீங்களுமே வந்துட்டு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்க வேண்டிய எண் 9787770178 என்ற எண்களை தொட்டு டக்குன்னு கால் பண்ணீங்கன்னா சட்டு நான் எடுத்து பேசுவேன், உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் வந்தாச்சு, பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா பண்பலை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேயர்களே, இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா பயண நேரத்தை குறைக்கவா அப்படின்றதுதான். இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, உங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் தம்பி, நான் திருப்பூர் மாவட்டம் குருதகிருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
3: வணக்கம் கஸ்தூரி, நான் எப்படி இருக்கீங்க?
4: இன்னைக்கான
3: தலைப்பு தெரியுமா?
4: அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா, இடையில எந்த தொந்தரவுகளும் இல்லாம டிராபிக் இல்லாம இருந்த போக முடியுங்க. ஆனா அப்படி போறது அப்படின்னா, இந்த கூட்ட நெரிசல் வந்து அதிகமா இருக்கிறதுனால போக முடியாது. டிராபிக் வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட தேங்க வேண்டியது இருக்குதுங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாது.
3: இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா,
4: இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கிறது அப்படின்னாங்க, சாலையை விரிவு

0: அடிக்கியதாகும்னு வேற வழி இல்லைங்க. ஆனா அதுல ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த சாலையில இருக்கக்கூடிய இருபுறமும் இருக்கக்கூடிய மரத்துகளை வெட்டிடுறாங்க, அதுதான் ஒரு ஒரு பரிதாபமான ஒரு நிலைங்க. விரிவுபடுத்துறது நல்லதா இருங்க, ஆனா மரத்துகளை வெட்டிடுறாங்க, அதனால பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. ரோட்டுகள்ல போகும்போது இல்லைன்னா முந்தியெல்லாம் பார்த்தா இருபது மரங்களும் நிறைய மரங்கள் இருக்குங்க, புளிய மரங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: நடு ரோட்டுல வெயில் கூட அடிக்காத அளவுக்கு எல்லாம் சில இடத்துல இருந்தது நான் பார்த்துட்டு. அந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க. பார்த்தாங்க ரோட்ல போக முடியாது, அவ்வளவு சூடு. இதுக்கு காரணம் முழு காரணம் என்னங்க அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆமாங்க, மக்கள் தொகை பெருக்கத்துனாலதான் எல்லாமே இப்படி ஒன்னும் ஒரு ஏற்கு மாறாம நிகழ்வுகளை நிகழ வேண்டிய
1: ரொம்ப அருமையா வந்துட்டு அண்ணாவுமே அவரோட கருத்தை வந்து பதிவு செஞ்சாரு. கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக தான் போக்குவரத்தை விரிவுபடுத்துறாங்க அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காரு. அதே சமயத்துல இந்த சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய மரங்களை வந்துட்டு வெட்டுறத பத்தியுமே சொல்லியிருந்தாரு. உண்மையாலுமேங்க, இந்த சென்னையெல்லாம் நான் போனப்போ ஃபர்ஸ்ட் போனப்போ வந்துட்டு சாலையோரங்கள்ல மரங்களே இல்லாத மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பைப்பாஸ் ரோடு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா மரங்கள் இருக்குங்க. இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த இடத்துல வந்துட்டு பூக்கள் பூத்து குலுங்குச்சு. அந்த இடத்துல வந்துட்டு எப்படி சொல்றது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சேர்ந்து வந்து போட்டோ எடுத்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த பைபாஸ் ரோடு ஓரத்துல. அந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப மரங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்துல இப்போ நம்ம சேலம்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து மரங்கள் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துலயும் வந்துட்டு வெட்டுறது இல்லை அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேர்கள் கிட்ட. நேர்கள் இன்னைக்கான தலைப்புக்கு நீங்க பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சொன்ன எஃப்எம் 9877107178 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க கூட பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். பாடல தொடர்ந்து மறுபடியும் பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: போடா.

0: அர்ஜுன்.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா பண்பலை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க வருண் தாங்க. நேயர்களே, இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலா இருக்கிறது இந்த போக்குவரத்து தான். இந்த போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா இல்ல பயண நேரத்தை குறைக்கவா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்
4: தருண் குட்டி. வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க.
4: அனைவருக்கும் வணக்கம். அதாவது
3: உங்க பேரு, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: நான் ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்
3: சொல்லுங்க.
4: சரிப்பா, அதாவது ஒரு ஸ்கீம் வருதுனாவே அது மக்களுக்கு பயன்படும் வகையில தான் வரும். ஏற்படுத்துவாங்க, அரசாங்கமும் ஏற்படுத்தும். அப்படி வரும்போது நம்ம மக்களுக்காக தான் இந்த பாதை விரிவாக்கம் பண்றது, ஜனங்களுக்காக தான். அப்போ ஜனங்கள் வந்து நாளுக்கு நாள் யாரும் எல்லாம் வண்டியில போக தான் ஆரம்பிச்சுட்டாங்க. வண்டி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நடராஜா சர்வீஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் டூ வீலர் வாங்கினாங்க. அப்புறம் டூ வீலர்லயே பெரிய வீலர் வாங்கினாங்க. இப்ப எல்லாருமே போர் வீலர்ல போக தான் பாக்குறாங்க. அப்படி வரும்போது ரோடு விரிவாக்கம் பண்றேன்னாதான் கொஞ்சம் நெருக்கடி இல்லாம போய் சேர முடியும். அது அதனாலதான் ரோடுகளையும் விரிவாக்கம் பண்றாங்க. விரிவாக்கம் பண்ணுவது குறுகிய நேரத்தில் சீக்கிரமா போய் சேர்றதுக்கும் வழி வகுக்குது. அதே மாதிரி கிராமப்புறத்துக்கும் மெட்ரோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்ல ஒரு வசதியான பாதையா அமையுது. அதனால இது வந்து ஜனங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு வசதியா தான் இருக்குதுன்னு என்னோட கருத்து.
3: ரொம்ப ரொம்ப நன்றி பாடி, ரொம்ப நன்றி. ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி.
4: நன்றி நன்றி நன்றி.
3: ரொம்ப தெளிவாக வந்துட்டு பாட்டி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போக்குவரத்து விரிவுபடுத்த காரணம் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே இதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இன்னொரு நேரமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம். பண வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க.
5: என்னை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த சாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவாக்கப்படுத்தி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு இருக்கக்கூடிய பெங்களூர், சென்னை, மும்பை இது மாதிரியான இடங்கள்ல எக்கச்சக்கமா மக்களுக்கு வந்து அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. மக்களுக்கு என்னடாப்பா நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அந்த சாலைகளை விரிவுபடுத்துறாங்க, அகலப்படுத்துறாங்க. வேணுங்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சாலைகள் வந்து கம்ஃபர்டபுளா நம்ம பிளான் பண்ணி நம்ம டிராவல் பண்றதுக்கு உகந்ததாக இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கூட்ட நெரிசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஓரளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த சாலைகளை விரிவுபடுத்தி அந்த அரசாங்கம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு பண்ணதுனாலதான். நிறைவா அவங்க சொல்லணும்னா நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். போக்குவரத்து அப்படிங்கறது எவ்வளவு கஷ்டமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ரீ பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் நம்ம போய் சேர வேண்டிய இடங்களானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ரீ பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் நம்ம போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சீக்கிரமாகவே போகலாம். அரசாங்கத்தினுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே மிகவும் பாராட்டத்துல கூறியதுதான் அப்படின்னு நான் சொல்றேன்ப்பா.
3: ரொம்ப நன்றி அண்ணா, உங்களோட கருத்தை பதிவு பண்ணதுக்காக.
5: தேங்க்யூப்பா. பை பை.
3: ரொம்ப அருமையா வந்துட்டு சந்திரசேகர் அண்ணாவுமே வந்துட்டு அவரோட கருத்தை பதிவு பண்ணாரு. நேர்களை, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா இல்ல பயண நேரத்தை குறைக்கவா அப்படின்றது தான். இந்த தலைப்புக்கு நீங்க என்னோட உங்களோட கருத்தை வந்துட்டு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்தை எங்கூட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திங்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா பண்பலை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருந்தாங்க. இன்னைக்கான தலைப்பு என்னவா இருந்தது அப்படின்னா, போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைக்கவா இல்ல பயண நேரத்தை குறைக்கவா அப்படின்றதுதான். இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, ஒரு முக்கியமான விஷயம், டிராபிக் பிரச்சனை அப்படின்னாலே அரசாங்கத்தையும் சாலை வசதிகளையும் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, இதுல பொதுமக்களோட பங்குமே ரொம்ப பெருசு. சின்ன தூரத்துக்கு கூட தனியா காரை எடுத்துட்டு போறது, தவறான இடத்துல பார்க்கிங் செய்யறது, டிராபிக் சிக்னலை மதிக்காம போறது, தேவையில்லாம ரோட பிளாக் செய்யறது, இது மாதிரியான செயல்கள் எல்லாமே டிராபிக்கை அதிகரிக்குது. அதுக்கு மாற்றம் என்ன செய்யலாம்? முடிந்த இடங்களில் கார் போல் செய்யலாம், அலுவலகத்தில் ஒரே பகுதியில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்றா பயணம் செய்யலாம், பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்தலாம், சிறிய தூரங்களுக்கு நடந்து போகலாம், அப்படி இல்லைன்னா சைக்கிளை பயன்படுத்தலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேலம் வந்துட்டு ஒரு சுத்தமான காற்று இருக்கக்கூடிய மாவட்டமாக வந்து தேர்வாயிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. நம்ம அந்தளவுக்கு பெருசாக வந்து வாகனங்கள் பயன்படுத்தினாலும் இந்த இடத்துல சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு சுத்தமான காத்து இருக்கு அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. அதனால வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா, இதுக்கு மேல வாகனங்கள் அதிகமா வந்துட்டு நம்ம சேலம்ல வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தலாம், அதே மாதிரி சைக்கிளை பயன்படுத்தலாம். மிக முக்கியமா டிராபிக் ரூல்ஸை கடைபிடிக்கணுங்க. ஒருத்தர் மட்டும் விதியை மீறினாலும், அதாவது அங்கே போகிற ஒருத்தர் மட்டும் விதியை மீறிட்டார் அப்படின்னா, அதோட தாக்கம் பின்னால் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான வாகனங்களுக்கு ஏற்படலாம். ஒரு நகரத்தோட டிராஃபிக் அப்படின்றது வெறும் சாலை பிரச்சனை மட்டும் இல்லை, அது மக்களோட பயண பழக்கத்தோட தொடர்புடையதாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே எனக்கு மட்டும் வசதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நகரம் முழுசுமே சீராக இயங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பெரிய மாற்றத்தை நம்மளாலேயே கொண்டு வர முடியுங்க. நேர்களே, நமக்கு உண்மையாலுமே என்ன தேவை? இப்போ ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு வருவோம். அதாவது போக்குவரத்தை விரிவுபடுத்த காரணம் கூட்ட நெரிசலை குறைப்பதற்கு இல்ல பயண நேரத்தை குறைப்பதற்கா அப்படின்றதுதான். உண்மையில ரெண்டுல ஒன்ன மட்டும் தேர்வு செய்யவே முடியாது, தேர்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுக்கு. டிராபிக் கன்ஜெக்ஷன் குறையிறது, மக்கள் குறைந்த நேரத்தில் பாதுகாப்பா டெஸ்டினேஷனை அடையிறது, ரெண்டுமே இலக்கா இருக்கணும். ஒரு நல்ல போக்குவரத்து அமைப்பு அப்படின்னா சாலைகள் மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை, பேருந்துகள் சரியான நேரத்தில் வரணும், பொது போக்குவரத்து வசதியாக இருக்கணும், டிராஃபிக் சிக்னலை அறிவார்ந்த முறையில் செயல்பட வைக்கணும், நடந்து போகக்கூடிய மக்களுக்கும் சைக்கிளில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பான பாதைகள் இருக்கணும், பார்க்கிங் முறையாக வந்துட்டு நிர்வகிக்கப்படணும். பா, எவ்வளோ பெரிய விஷயம்! அதோட பொதுமக்களும் தங்களோட பயண பழக்கங்களை மாற்றிக்கணுங்க. நம்ம ஒரு மணி நேரம் டிராஃபிக்கில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் நம்மளோட வாழ்க்கையை திரும்ப வரப்போறதில்லை, கரெக்டா? அதனால வேகமாக வாகனம் ஓட்ட வேண்டும் அப்படின்றது தீர்வு இருக்காது. சரியான போக்குவரத்து முறையை உருவாக்கி குறைந்த நேரத்தில் அதிகமான மக்களை பாதுகாக்கிறது தான், பாதுகாப்பாக வந்துட்டு நகர்த்துறது தான் வந்துட்டு உண்மையான தீர்வு. ஒரு நகரத்தோட வளர்ச்சி அதோட உயரமான கட்டிடங்கள் மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி அந்த நகரத்தில் ஒரு மனிதர் தன்னோட வீட்டில் வேலைக்கோ பள்ளிக்கோ மருத்துவமனைக்கோ எவ்வளவு எளிதாக பாதுகாப்பாகவும் போயிட்டு வராரு அப்படின்றதுலையுமே வந்துட்டு கொடுக்க முடியும். இதுதான் நம்மளோட இலக்கு. குறைஞ்ச நெரிசல், குறைந்த பயண நேரம், பாதுகாப்பான பயண நேரம், சிறந்த நகரம், இதுதாங்க உண்மையை சொல்லப்போனால். நேர்களை, உண்மையாலுமே வந்துட்டு இந்த போக்குவரத்தை விரிவுபடுத்துறதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெண்டுக்குமேனு சொல்லலாம். அதாவது நேரம் வந்துட்டு மறுபடியும் திரும்பி வராது, அதுக்காக நம்ம வேகமாக போகணுன்ற அவசியமும் இல்லை. அதே மாதிரி கூட்ட நெரிசல், அதாவது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக போனாலுமே வந்துட்டு அந்த நெரிசலை தவிர்க்க முடியும். போக்குவரத்தை விரிவுபடுத்துறதுக்கு காரணம் இது ரெண்டுமேவா தான் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னோட பகிர்ந்துக்க வேணாம். நம்ம சோனா எஃப்எம்என் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா கால் பண்ணி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாருங்க சொல்லுங்க, யாரு ஞாபகம் இருக்கா? உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8, சோனா பண்பலை 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேயர்களே.

0: அண்ணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நாகராஜ், நான் வந்து தினமுமே நிறைய தகவல்களை உங்க கூட வந்து பகிர்ந்துட்டுருக்கிறேன். அப்படி இன்றைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு, அதாவது நம்ம ஆள் மனம் நம்மளுடைய உடல்நல பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணும் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுக்கப்புறம் ரியலாக இது வந்து ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஜோசப் மார்ஃபி அப்படின்ற ஒருத்தர், அவர் எழுதின புக் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதில் நிறைய பேரோட நோய்கள் இந்த ஆள் மனது மூலியமாக குணப்படுத்தப்பட்ட குறிப்புகள்லாம் அதில் வந்து சொல்லியிருப்பார். ரியல் இன்சிடெண்ட். நம்ம ஒட்டுமொத்த உடலோட செயல்பாடுகளும் நம்ம ஆள் மனது சார்ந்து தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேசுகிறோம், யோசித்து பேசுகிறோம், ஆனால் இந்த இதய துடிப்பு நாம்பளாக வந்து துடிக்க வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆழ்மனதுப்படி நடந்துகிட்ருக்கு. ரத்த ஓட்டம், அதுக்கப்புறம் சீரமைக்கிறது, நம்ம மூச்சு விடுறது, இதெல்லாம் ஆழ்மனதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ஆழ்மனதில் என்ன நம்ம வந்து பதிய வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடல் அதோட நிலையை வந்து மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் மார்ஃபி வந்து குறிப்பிடுறாங்க. எதிர்மறை எண்ணங்கள், அதாவது இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கீரல் வந்துட்டாலே இது செப்டிக் ஆகிட்டு இது பெரிய பிரச்சனையாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் எதிர்மறை எண்ணம். சும்மா ஏதோ ஒரு இடத்துல கை வலிச்சாலோ இல்லை கால் வலிச்சாலோ ஏதோ ஒரு பெரிய ஆபத்துன்னு பயப்படுறோம் இல்லைங்களா? இது வந்து எதிர்மறை எண்ணம். இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களும் பயமும் வந்து ஒரு நோயை உருவாக்கும் அப்படின்னு வந்து அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி நம்மளுடைய நேர்மறை எண்ணங்கள், என்ன வரப்போகுது, இது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்றத நேர்மறை எண்ணங்கள், அதே மாதிரி நம்பிக்கை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆழமாக நம்பணும் அப்படின்னா அது வந்து ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங்கும் நம்மளுடைய பிலீவ் நம்பிக்கையும் தான் குணப்படுத்த ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறார். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம உடல் மனதை முழுமையாக தளர்த்தணும். ரிலாக்ஸேஷனுக்கு அப்படியே நம்ம வந்து அமைதியாக கண்களை மூடி ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு நாற்காலியிலையோ இல்லை படுக்கையில் நம்ம வந்து சௌகரியமாக படுத்துக்கலாம். நம்ம உடல் தசைகள் எல்லாம் தளர்ந்து ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ளார நம்ம போனோட்டி, அப்போ இந்த இடத்துல ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல ஆரோக்கியமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து அது குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் மனதுக்கு வந்து ஒரு கட்டளை இடணும். இது வந்து ஆல்ரெடி சரியாயிருச்சு, என் உடலும் மனதும் இப்போ வந்து முழுமையாக ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப திரும்ப மனதுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த இடம் குணமாகிட்ட மாதிரி நம்ம வந்து அதை வந்து விசுவல் பண்ணி பார்க்கணும், காட்சிப்படுத்தி பார்க்கணும். அப்பாடா சரியாயிருச்சு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வரணும். அப்படி வந்தால் அது வந்து உண்மையிலே வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இது வந்து ரியலாக நடக்குமா அப்படின்னா நடக்கும். மருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயமும் பண்ணனா ஸ்பீடாக நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. இதெல்லாமே வந்து ரியல் இன்சிடென்ட்ஸ் தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு. நமக்கு வந்து நோய்பட்டன ஒரு பயம் கவலை குற்றம் உணர்ச்சி இதிலிருந்து வெளியே வந்துட்டு ஆள் மனது அமைதியாகும் போது இயற்கையாகவே வந்து அது வந்து குணமாகும், ஹீல் ஆகும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டராக சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4

0: உங்களை நம்ம நிகழ்ச்சி போட்டிருந்த ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. இப்போ ஒரு பாட்டு நம்ம வந்து கேட்டோம் இல்லையா, அந்த பாட்டு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து மனநல மருத்துவர் பாபு சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் பொதுவாகவே வந்து தியானம் யோகா அதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லும்போது மனசு ரொம்ப சாந்தமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சார். தியானம் பண்ணால் மன அமைதி கிடைக்கும், டிப்ரெஷனில் இருந்தால் தியானம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். உண்மையிலேயே இந்த யோகா தியானம் ஒருவருடைய மன ஆரோக்கியத்தை எப்படிங்க சார் மேம்படுத்துது?
1: யோகாவும் சரி தியானமும் சரி மூச்சு பயிற்சியும் மனதை ஒருமுகப்படுத்தி சிறப்பாக வாழ்வதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம யோகா பண்ணும் பொழுதோ தியானம் பண்ணும் பொழுதோ மூளையில குறிப்பாக மூளையில ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா எண்டார்பின் சொல்லுவோம், இல்லைன்னா எண்டோஜெனஸ் ஓபியாய்டு. இயற்கையை நம்மளை எப்படி படைச்சிருக்குன்னா நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம மூளையில நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது சந்தோஷமா இருப்பதற்காக ஒரு ஹார்மோன் இருக்கு. நீங்க யோகா தியானம் தொடர்ந்து பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய மூளையில அந்த சந்தோஷ ஹார்மோன் கூடும். அது பேர் வந்து ஓபியாய்டு, இல்லைன்னா எண்டோஜினஸ் ஓபியாய்டுன்னு சொல்லுவாங்க. இது அதனால மனநலத்திற்கு தியானமும் சுவாச பயிற்சியும் யோகா போன்ற முறைகளும் மிகவும் உதவி செய்யும்.
0: பொதுவாக யோகா தியானம் அதை வந்து பண்ணணும் மன அழுத்தத்துக்கு குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அந்த யோகா பண்ணுறதுனாலையும் தியானம் பண்ணுறதுனாலையும் என்ன ஆகுது, நம்ம ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன் வந்து செக்ரிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஸோ வந்து நம்ம வந்து மன அழுத்தத்துக்குள்ளார போகக்கூடாது, மனதை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா யோகா தியானம் ரெகுலராக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இரண்டு பாடல்கள் பாடல்களை கேட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சி பெற்றுன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
1: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
0: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
1: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
0: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும். விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயஃபம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மூளையோட ஆரோக்கியம். மூளை வந்து சரியான ஒரு ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் மூளையை பாதிக்கக்கூடிய சில பழக்கங்கள் வந்து இருக்குங்க. அதில் முதல் விஷயமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அளவுக்கு மீறி சாப்பிட்றது. இந்த அளவுக்கு மீறி சாப்பிட்றது வந்து மூளையை வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டைரெக்டாக பாதிக்காது, அது வந்து ஒரு மந்தத்தன்மையை வந்து ஏற்படுத்தலாம். அதே மாதிரி காலை உணவை தவிர்க்கிறதுனாலையும் பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகும். அதாவது பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் அது பிரெயினுக்கு வந்து ஒரு சோர்வு அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். இப்போ காலையில் வந்து நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் சத்து போனால் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இப்போ பிரெயினுக்கு வந்து அந்த சத்து போகலை அப்படின்னா ரொம்ப சோர்வாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மைண்டும் வந்து ரொம்ப சோர்வாயிரும். இன்னொன்று, மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு பழக்கங்களில் புகைப்பிடிக்கிற பழக்கம். இந்த புகைப்பிடிக்கிறதுனால பல பாதிப்புகள் வந்து இருக்குது. மென்டல் ஹெல்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் நுரையீரல் ஆகட்டும், இன்னும் நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குது. அதுவும் புகைப்பிடிக்கிறதெல்லாம் விட்டு ஒரு மணி நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வந்து ஒரு மணி நேரத்துலேயே நன்மைகள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நிரந்தரமாக விட்டால் பல நன்மைகள் நம்ம உடலுக்கு, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கிடைக்கும். அதை தாண்டி இதனால் அதை புகைப்பிடிக்கிறதுனால பிரெயின் பாதிக்கப்படுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, நிறைய இனிப்பு சாப்பிட்டாலும் அது வந்து பிரெயினை வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப அந்த காற்றெல்லாம் வந்து ரொம்ப மாசாக இருக்குது, அதாவது பொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து அதிகமாக சுவாசிக்கிறோம். அப்படி இருந்தாலும் அது வந்து பிரெயினை பாதிக்கும், மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தூக்கமின்மை, நல்லா தூங்கலை, ரொம்ப கம்மியான நேரம் தான் தூங்குகிறோம், ரெகுலராக அதே மாதிரி தூங்கிட்டுருக்குறோம் அப்படின்னாலும் அது வந்து பிரெயினை பாதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மைண்டு வந்து பாதிப்படையும். அதே மாதிரி நிறைய பேர் முகத்தை மூடி வந்து தூங்குவாங்க. அதாவது நம்ம ஃப்ரீயாக நல்லா ஹாயாக தூங்கணும் அப்படின்னா, அதாவது பெட்ஷீட் போத்திக்கலாம், ஆனால் முகத்தை வந்து மூடி தூங்கும் போது அந்த ஆக்சிஜன் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து மூளை வந்து பாதிக்கப்படலாம். அதே மாதிரி நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கணும், அதாவது காய்ச்சல், உடம்பு சரியில்லை, சளி காய்ச்சல், நம்ம உடல் வந்து ஓய்வை கேட்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஏதாவது வேலை கொடுத்தா அது வந்து பிரெயின் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்க்கும்போது நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் வந்து இருக்க முடியும். பிரெயின் நல்லாயிருக்கும், நம்ம மைண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படையை கொண்ட ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. அதாவது ஆரோக்கியம்தான் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அப்படி ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப, நம்மளுடைய உணவு முறைகளில் இந்த பாகற்காயை பற்றி நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அதிக நன்மைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை சாப்பிட்ருக்கோமா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ருப்போம், ஏன்னா அது கசப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ நம்ம கூட தொடர்ந்து பாகற்காய் பெனிஃபிட்ஸை பற்றி பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. புங்குடியம்மா, அம்மா வணக்கம். அம்மா, அம்மா தொடர்ச்சியாக அந்த பாகற்காய் எப்போ எடுத்துக்கலாம், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ பெனிஃபிட்ஸ்மா?
7: ஒரு நாள் இன்றைக்கி சாப்பிட்றோமா, மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பாவக்காயை, இந்த மாதிரி பாவக்காயை அடிக்கடி சேர்த்திக்கிட்டே வந்து சாப்பிட்டுக்கணும். ஜூஸ் மூலமாகவோ, ஒன்று குழம்பு மூலமாகவோ, வத்தல் மூலமாகவோ சாப்பிட்டாக்கா கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு கீரிப்பூச்சி இல்லாத பிள்ளைங்க நிறையாது, வயிற்று வலி இந்த மாதிரி எதுக்கு தொடிக்குதுன்னே தெரியாதெல்லாம் இருப்போம். போய் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வந்தால் அப்போதைக்கு மட்டும்தான் அந்த டானிக்கை வந்து உதவி செய்யும். அந்த பாவக்காய் குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கணும். நாடா புழு கொக்கி புழுவெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, பிள்ளைங்க சாப்பிடும் சாப்பிடாது ஒன்று தான், சாப்பிட்றது பூராமல் அதுங்களுக்கு அது மூலமாகவே போயிடும். அதுங்க அந்த கொக்கி புழு நாடா புழு பூரா அதுங்க சாப்பிட்றது உணவு பூரா இழுத்துங்க சத்து, அப்புறம் பிள்ளைங்களுக்கு எங்கேருந்து சத்து வரணும். அதனால் பாவக்காயை முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எப்படி இனிப்பு கொடுக்குறோமோ, சுகர்ப்பை கொடுக்குறோமோ, அது மாதிரி இந்த கசப்பையும் கொடுத்து பழக்கணும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பெருசாக நல்லா அப்போ தான் அதுங்க இதை எடுத்துக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நீங்களும் மற்ற புரண்டு.
6: நன்றிங்கம்மா. அதாவது பாகற்காய் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கணும், அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு, அதாவது டெய்லியெலாம் வந்து கொடுக்க தேவையில்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள்

விட்டு இல்லை ஒரு ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பாகற்காய் வந்து கொடுக்குது அப்படின்றத அம்மா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லலாம், மெசேஜ் பண்ணலாம், நம்ம சோனாயப்பம் நிகழ்ச்சிகள் பற்றின ஃபீட்பேக்கை தெரிவிக்கலாம். நம்ம நிலை எண் 9787707. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
0: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டைமில் என்ன ஒரு விஷயம் பேசுவோம் அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறைகள் பற்றி இந்த மாதம் முழுவதுமே பேசிகிட்ருக்கிறோம். டாக்டர் வாலண்டைன் எம்டி அப்படின்றவர் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களை தொடர்ந்து 10 வருஷங்களுக்கு மேலே ஆராய்ஞ்சி விஞ்ஞானபூர்வமாக அவருடைய டயட் அண்ட் நியூட்ரிஷன்

ஒரு நூலில் சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டுறாரு. அதாவது உலகம் அப்படின்னா எவ்வளோ பெருசுன்னு தெரியும், அதில் எத்தனை நாடுகள் இருக்குது, எவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருக்குது, எவ்வளோ உணவு முறைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்திலேயே தலை சிறந்த உணவு முறை அப்படின்னா தென்னிந்தியாவில் உள்ள நடுத்தர வர்க்க மக்கள் பின்பற்றக்கூடிய உணவு முறை தான் அப்படின்னு அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. அதுவும் சாதாரணமாக குறிப்பிடல, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த ஒரு டயட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அவர் வந்து குறிப்பிடுறாரு. அதுவும் அவர் வந்து எம்டியாக சொல்லலை, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய உணவுகள் சிறந்ததுன்னு சொல்லலை, தென்னிந்தியாவில் நடுத்தர வர்க்க மக்கள் பின்பற்றக்கூடிய உணவு முறை தான் உலகத்திலே தலை சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க. ஸோ எதன் அடிப்படையில் தென்னிந்திய குறிப்பாக தமிழர்களுடைய உணவு முறைகள் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக எல்லா நாட்டிலையும் அவங்க விருப்பத்திற்கேற்ப கிடைக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடுவாங்க, ஆனால் தமிழர்களுடைய உணவு முறை அப்படின்றது அப்படிப்பட்டது இல்லை. அதாவது மருத்துவத்துறையிலையும் சித்தர்களால் வரையறை செய்யப்பட்ட சில முறைகளையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய உடல் நலம், காலநிலை வேறுபாடுகள், அதுக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு உணவுப் பொருட்களை எப்படி பக்குவப்படுத்தி எந்த அளவில் எந்த முறையில் சாப்பிடணும் அப்படின்னு தெளிவாக அந்த வகுக்கப்பட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர பொதுவாக தற்காலிக அறிவியல் அடிப்படையில் சமச்சீர் உணவு, பேலன்ஸ்டு டயட், அது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணவில் சர்க்கரை சத்து, கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ், கொழுப்பு சத்து, வைட்டமின்கள், மினரல்கள், இதெல்லாம் நமக்கு தேவையான அளவில் இருக்கிறது சமச்சீர் உணவுன்பாங்க. ஆனால் சித்தர்கள் வகுத்த முறையில் மேற்கூறிய உணவு அம்சங்களோட உடலுக்கு நலத்தை தரக்கூடிய சில பொருட்களும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு உணவு முறை, அதாவது தமிழர்களுடைய உணவு முறை ரொம்ப சிறந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த உணவு முறைகளை, அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே பாரம்பரிய உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இந்த பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாபாய் நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்ன சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும். கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம நிறைய கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நல்லா எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்
அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம் எல்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதாவர சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் தான் மக்களே இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன்.

ஏஐ வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஏஐ வெப்சைட் இருக்குது, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுலையே நம்ம வந்து ஒரு குட்டி சீன் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு வெப்சைட்னா இந்த வெப்சைட்டை தான் சொல்லுவேன். இதோட பேர் தான் கூகுள் ஃப்ளோ. அதாவது கூகுள் ஜெமினி அந்த ஏஐலாம் இருக்குல்ல, அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய கூகுள் ஃப்ளோ தான் இது. சூப்பராக இருக்கும். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த கூகுள் ஃப்ளோ அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு மாடல்ஸ் இருக்குது. நானோ பனானா, நானோ பனானா ஜெமினியில் இருக்குள்ள இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த மாடல் இருக்குது. வீடியோவுக்குன்னு வந்து விஇஓ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆம்னின்னு இருக்குது. இந்த ரெண்டு மாடலும் வீடியோவுக்கு. நானோ பனானா நீங்கள் இதில் ஒரே டைமில் இமேஜ் வீடியோ ரெண்டையுமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் தான் இது. இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு பார் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் பார். அதில் நீங்கள் போய் உங்களோட ப்ராம்ப்டை போட்டு நீங்கள் உங்களோட விஷயம் என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை தொட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இமேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி சைஸில் வேணும், எத்தனை இமேஜ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அதுவே நீங்கள் வீடியோவே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன வீடியோ வேணும், எந்த ரெசல்யூஷனில் வேணும், ரேஷியோவில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஈஸியாக உங்களால் ஒரு வீடியோவை ரெடி பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்தா கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கேயே பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் ஃப்ளோ ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்கள் இன்னும் யூஸ் பண்ண இதில் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பேசியம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம். படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதரா ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்கள், அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: மச்சான், மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
2: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
2: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம் குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
2: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்படி சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
3: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்ட்?

இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் உங்களோட பட்ஜெட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயும் அதுலேயும் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு செமையான ஃபோன் தான் அது. இந்த மொபைலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் நோட் எஜ் அப்படிங்கிறது தான் அதோட பேர். சரி, இதில் என்னென்ன சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கர்வ்டு டிஸ்பிளே வருது, பின்னாடி ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூட ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைலில் என்ன மாதிரி ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 7100 அப்படிங்கிற ஒரு அற்புதமான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸர் வந்து உங்கள் கேமிங்க்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த மொபைலில் உங்களுக்கு 6500 எம்ஏஹெச்சுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சூப்பரான பேட்டரி, நல்லா உங்களுக்கு ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கனாலே நல்லா தாங்கி நிற்கிற மாதிரியான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 45 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பின்னாடி ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, அதில் மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான லைவ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி கொடுத்துருக்க கர்வ்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அமோல்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த மொபைலில் JBL ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்கறதை விட இதில் கேட்குறப்பையும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் ஸ்பீக்கர்லேயே கேட்குறப்பையும் அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இன்ஃபினிக்ஸ் AI கொடுத்துருக்காங்க, AI இரேசர் இருக்குது, AI எக்ஸ்டெண்டர் இருக்குது. இந்த மாதிரியான சூப்பரான பல விஷயங்கள்லாம் இந்த மொபைலில் இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 30,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் எஜ் அப்படிங்கிற இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 6GB ரேம் கொண்ட இந்த வேரியன்ட் வந்து 26,999 ரூபாயாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான செமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நேத்து வேற கால் அடிபட்டுச்சா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில் வச்சா சரியா போயிரும்.
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில் வைக்கிறியா? ஏன்
1: என்ன, அது பஞ்சு முட்டாய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து கொஞ்சம் தனித்துவமா வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787107108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் அவங்களோட மொபைல்ல பண்ணாம இருக்கிற, பண்ண தெரியாம இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. நம்ம மொபைலில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேரோட மொபைலில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இது வரைக்குலுமே நம்ம அதை ஒரு டைம் கூட கண்டுக்கிறது இல்லை. ஒரு டைம் நம்ம பார்த்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை செக் பண்ணுறதும் இல்லை. அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட வரலாம். அது என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன்னுடன். இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் உங்கள் மொபைலுக்கு டிவைஸ் லாக்லாம் போடுறீங்களா, இல்லை பேட்டன், பின் நம்பர், ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறீங்களா, இது எல்லாமே செக்யூரிட்டி அண்ட் பிரைவசிக்குள்ளே தான் வரும். இது வந்து நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு மட்டும் லாக் கொடுக்கறது இல்லாமல் ஆப்புக்கான ஒரு செக்யூரிட்டியும் செக் பண்ணுறது, உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் அதாவது கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னு அதை செக் பண்ணுறது, உங்களோட சிஸ்டம் அப்டேட்டை செக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இது வந்து கவர் பண்ணும். இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கேயே செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை தொட்டு உள்ள போய்க்கோங்க. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில பேரோட மொபைல்ல ஒரு ஸ்கேன் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அந்த ஸ்கேன் ஆன உடனே உங்க மொபைல் லுக்ஸ் குட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி லுக்ஸ் குட் இல்லை அப்படின்னா அங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து எரர் அப்படிங்கிறத காட்டும், அதை நீங்க சரி பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஆப் செக்யூரிட்டி, டிவைஸ் அன்லாக், அக்கௌண்ட் செக்யூரிட்டி, டிவைஸ் ஃபைண்டர், சிஸ்டம் அண்ட் அப்டேட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதுல நீங்க ஆப் செக்யூரிட்டி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப் வந்து செக்யூர்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். டிவைஸ் அன்லாக் அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு என்னென்ன மாதிரியான அன்லாக் சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அதாவது ஸ்க்ரீன் லாக் என்ன மாதிரி வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கீங்களா, தெஃப்ட் ப்ரொடெக்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன் லாக் தொட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஸ்க்ரீன் லாக் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அங்கே பார்த்துக்க முடியும். நீங்கள் பின் நம்பர் போட்டிருக்கீங்களா, இல்லை பேட்டர்ன் போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் அங்கே பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் நிறைய பேரோட ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்குது, ஆனால் இதுதான் அது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது, பயனுள்ளதா இருக்கு இல்ல பயனுள்ளதா இல்ல, திவாகர் நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பெயர் மூணு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கிறேன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அருமையான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிற இதை நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபோன்லேயே ஒரு ஆப் மூலமா பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்றேன், இதுக்கு நீங்க பிளே ஸ்டோர் போயிட்டு ஸ்டோரேஜ் கிளீன் அப் ஃபோன் கிளீனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது பிளே ஸ்டோர்லேயே இருக்கு. இதோட சைஸ் கூட பார்த்தீங்கன்னா 9.9 MB தான், 10 MB ஒரு ஆப். இந்த ஆப்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை தொட்டு நீங்க ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு டச்சு ஒரே ஒரு டேப் மூலமா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கிளீன் பண்ணுறப்ப உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஜங்க் அண்ட் கேட்சி ஃபைல்ஸை கிளீன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோனை பூஸ்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி ஆப்டிமைஸும் பண்ணி கொடுத்துரும். பெரிய பெரிய ஃபைல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோனோட டெம்பரேச்சரையும் இது மானிட்டர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் கிளீன் பண்ணுறப்ப எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். கேட்சி ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது, பேக்கேஜ் ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இது வந்து பக்காவாக எடுத்து கொடுத்துரும். இதிலேயே பார்த்தீங்கன்னா ரேம் பூஸ்டர், சிபியு கூலர், டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வந்து எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த டீப் கிளீன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நமக்கு இருக்கக்கூடிய மீடியாஸை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சேவர் கொடுத்துருக்காங்க. அது கூட ஸ்பேம் கால்ஸை பிளாக் பண்ணுற மாதிரி ஸ்பேம் பிளாக்கரும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ஆப்பில் இருக்குது. இந்த ஆப்போட பெயர் தான் ஸ்டோரேஜ் கிளீனப் ஃபோன் கிளீனர் அப்படிங்கிறது. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒரு டைம் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த ஆப் பற்றியெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் தான் இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வியை எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பதிலாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் நிஜமாலுமே பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன்ல. இன்னைக்கும் உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம எல்லா டைமும் வந்து பர்ஃபெக்டாக இருப்போம், கரெக்டாக இருப்போம்லாம் வந்து சொல்லவே முடியாது. எப்போயாவது ஒரு சில டைமில் தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பை நம்ம அடுத்தடுத்து நம்ம கரெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தப்புன்னு தெரிஞ்சும் அதை நீங்கள் அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ கேள்வியாக இன்னொரு டைம் வந்து கேட்குறேன். என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் அதை ரிப்பீட்டடாக அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட கருத்துக்களை, உங்களோட ஆன்சர்ஸை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-107-8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சோ அடிக்கடி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதே கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடி பண்ணுற ஒரு தப்பு அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கே வந்து தெரியும் இந்த ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக எடுத்துக்கூடாது, பாடி டைட்டாக கரெக்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம நினைப்போம். நம்ம பாடிக்கு கரெக்டான சாப்பாடு எப்பயுமே வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். நான் எனக்கு வந்து தெரியும் அது வந்து பாடிக்கு இப்படிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். இருந்தாலும் அதை நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்ற சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: மச்சி, காலையிலிருந்து ஆன்லைன்லயே காணோம், எங்கடா போன?
4: முக்கியமான வேலைடா.
3: ஓஹோ, ஒரு நண்பனா உனக்கு ரீல்ஸ் சென்ட் பண்றேன், அத கூட பார்க்க மாட்டேங்கற. சரி விடு, எல்லாம் அவ்வளவுதான்.
4: டேய் டேய், நான் சொல்றத முழுசா கேளுடா, எனக்கு உடம்பு சரியில்லடா, ஹாஸ்பிடல் போயிருந்தேன்.
3: அத கேட்ட உடனே சொல்லிருக்காமே மச்சான். விடு, நீ என்ன அவாய்ட் பண்ற. சரி விடு, நான் கிளம்புறேன்.
4: அட பாவி, அனுப்புன ரீல்ஸ பாக்கல அப்படின்றதுக்காக சோகமான ரீல்ஸ் சென்ட் பண்றானே, அப்ப கூட ரீல்ஸ் சென்ட் பண்றதை நிறுத்த மாட்டானே.
5: ஹலோ சார், இப்போ ரீல் சென்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க.
4: டேய் நீ என்னடா, 1-2 ரீல்ஸ் சென்ட் பண்ணா பரவாயில்ல, நீ பாக்குற எல்லா ரீல்ஸையும் சென்ட் பண்ற.
5: இப்போ கூட என்ன அவாய்ட் பண்றல்ல?
4: திரும்பிங்க மச்சான், நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன்டா, இதுக்கு மேல எந்த ரீல்ஸும் எனக்கு அனுப்பாதடா. சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இந்த வானிலையை புரிஞ்சுக்கிறதுக்குன்னே நம்ம தனியாக மாஸ்டர்ஸ்லாம் படிக்கணும் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது போன வாரம் இன்னாரெல்லாம் நம்ம ஊரில் சரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மழையெல்லாம் பெஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, வெயில் போட்டு கொளுத்துது, சும்மா புரட்டி எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் 100 அதாவது சதம் அடிச்சிருச்சு வெயில். 100 டிகிரியை தாண்டி வெயிலெலாம் அடிச்சிட்ருக்கு. இதில் அதிகபட்சமாக எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேலூர் இருக்குல்ல, வேலூரில் தான் கிட்டத்தட்ட 105 டிகிரி ஹீட் வந்து பதிவாயிருக்கு. ஸோ இன்னும் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் வரப்போகிற நாட்களில் வெப்பத்தோட அதிகம் அப்படின்றது கொஞ்சம் ஹையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மதியான டைமில் வெயிலெலாம் போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சேஃப்டிக்காக கொடையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ போன வாரம் எனக்கு ஞாபகம் இருக்குது, மழைலாம் வருது, கொடை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போது அதே கூடிய வெயிலும் வந்து அடிக்குது, அதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் குறையெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நிஜமாலுமே வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ இருக்குது நம்ம சேலத்துலேயும். அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியும், விநாயகர் சதுர்த்தி வேறு வந்துட்டுருக்குல்ல, அடுத்த வாரம் வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ நம்ம சேலமில் விநாயகர் சதுர்த்திலாம் பயங்கரமாக சீரும் சிறப்புமாக கொண்டாடுவாங்க. ஸோ கொண்டலாம்பட்டி ஏரியா சைட்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியா சைடில் விநாயகர் சதுர்த்தி சிலைகள்லாம் வந்து செய்கிற வேலைகள்லாம் மும்முரமாக போயிட்டுருக்கு. 100 ரூபாயிலிருந்து 1000 கணக்கு வரைக்கும் சிலைகள்லாம் வந்து அந்த ப்ரைஸில் விற்றுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலும் கொஞ்சம் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலம் கலெக்டரும் அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் செலிப்ரேட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக செலிப்ரேட் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை அடிக்கடி பண்ணுறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை ஏன் வச்சேன் அப்படின்றத நான் கடைசியில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நேத்து வேற கால் அடிபட்டுச்சா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்.
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
1: என்ன, அது பஞ்சு முட்டாய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: எங்க 700 கோடிங்க 700 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நேத்திலிருந்து சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, விநாயகர் சதுர்த்திலாம் பக்கத்தில் வந்துருச்சு. ஆல் இந்தியா ஃபுல்லாகவே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு மோடுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இதனால மும்பையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான விநாயகர் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி விநாயகர் சதுர்த்தியை பயங்கர மாசா சூப்பரா செலிப்ரேட் வந்து பண்ணுவாங்க. மும்பை சைட்லாம் வந்து பயங்கர கிராண்டா இருக்கும், நம்ம பண்றதை விட ஒரு 100 மடங்கு அதிகமான ஒரு பிரம்மாண்டத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்களாம் ஒவ்வொரு டைம் விநாயகர் சதுர்த்தி அப்பயும் ரீல்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைமும் ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த ஃபேமஸான விநாயகர் மண்டலம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சிலைக்கு, அதாவது ஒரு விநாயகர் சிலைக்கு 703 கோடிக்கு இன்சூரன்ஸ் கவரை எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னது, ஒரு விநாயகர் சதுர்த்தி சிலைக்கு 703 கோடி இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க. அதனாலேயே இந்த கண்டென்ட் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்கு. ஸோ அதனால ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி நம்ம ஷோக்கே கண்டென்ட் தான் வந்துடுச்சு அப்படின்னே வந்து சொல்ல. அப்படி அந்த சிலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? அந்த விநாயகர் சிலையில் கிட்டத்தட்ட 66 கிலோக்கும் மேலே தங்கம் வந்து வச்சிருக்கிறாங்களா, 335 கிலோ அளவுக்கு வெள்ளி ஆபரணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமண்டுமே, டைமண்ட் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, டைமண்ட் ஸ்டோன்ஸுமே அந்த விநாயகர் சிலையில் வச்சிருக்கிறாங்களாம். அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போது அந்த விழா நடக்கும்ல, ஒரு 2-3 நாள் விழா நடக்கும். அப்படி நடக்கிற விழாவில் தினமும் 40,000 பேருக்கு அன்னதானமும் போடப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நிஜமாலுமே வேற லெவல் செலிப்ரேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கே சவால் விடுற மாதிரி இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அப்படியே வந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் தப்புன்னு ஒரு விஷயம் வந்து தெரியும், ஆனால் அது ரிப்பீட்டடாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தப்புன்னு தெரிஞ்சும் அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ இப்போது சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்த நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் ருக்மணி அம்மா சாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: ருக்மணி அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் சாமி, நல்லா இருக்கோம்.
3: சூப்பர் சூப்பர். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தப்புன்னு தெரிஞ்சும் அத தொடர்ச்சியா பண்ற ஒரு விஷயம்னா என்னது? சொல்லுங்க.
4: அதாவது யாராவது வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அது அவங்க திருப்பி தர மாட்டாங்கங்கறது கூட தெரியும். இருந்தாலும் ரொம்ப கண்ணீர் வடிச்சு கேப்பாங்க. அவங்க கேக்குற இத குடுத்துருவேன், நான் சொல்றேன். ஆனா திருப்பி தரேன்னு தான் கேப்பாங்க. நான் வந்து சொல்றேன், நீங்க திருப்பி தராட்டி போது நீங்க வச்சிருந்தாலும் சந்தோஷமா, ரொம்ப பேக்கரா இருந்ததுன்னா ரொம்ப நீங்க வச்சுக்கோங்க, நல்ல இத வச்சு முன்னேற பாருங்க
3: அப்படின்னா.
4: கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, சும்மா கை பார்த்து மாதிரி கேக்குறவங்களா இருந்தா நீங்க இந்த நாளைக்குள்ள குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, எத்தனை நாளைக்குள்ள கொடுப்பீங்க அப்படின்னு கேப்ப, டைம் கேப்ப. அதுக்கு சொல்ற டைமுக்கு மேல ரெண்டு நாள் டைம் கூட தருவேன். நீங்க நிறுத்த கூடாது, உடனே குடுத்துறணும், அதுக்கு சொன்னதெல்லாம் கேளுங்க
3: அப்படின்னு
4: வாங்கிட்டு போவாங்க. மாச கணக்குல எழுத்துட்டு
3: கிடப்பாங்க.
4: ஆமா, கூடாது உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அவங்க வந்து அழுதுட்டு குழந்தை குட்டிகளோட வந்து நிப்பாங்க, பார்த்த பாவமா இருக்கும். சரிடம் குடுத்துருவேன். ஒரு நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா தெரியல, அப்படியே பழகி வந்துட்டேன்.
3: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
4: நன்றி சாமி, நன்றி சாமி,
3: நன்றி நன்றி. சாதகப்பட்டிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க தப்புன்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியாக பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் வந்து ஒரு பென்ட்ரைவாக இருக்கட்டும் இல்லைன்னா காசாக இருக்கட்டும், அவங்க திருப்பி தர மாட்டாங்க, அது நமக்கும் தெரியும். ஆனால் இதை நம்ம ரிப்பீட்டடாக வந்து பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ருக்மணி அம்மாவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லணும், அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் தப்புன்னு தெரிஞ்சும் அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அடுத்ததாக மதன் தங்கதுரையோட யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா மார்ட்டின் காட்டஞ்சரோட பொட்ட பொல்ல வாசம் தேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: help.
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் அதை திரும்ப திரும்ப பண்ணிடுறீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதா இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். அவர்களுக்கு
3: மற்றும் நேயர்களுக்கும் மாலை
6: வணக்கத்துக்கும்
3: திருப்பூர்
6: மாவட்டமும்
3: சொல்லுங்க. கேக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
6: அதான் 7 இல்லாத 20 வயசுக்கு மேல இருக்குங்க. அப்புறம் ஒரு பணிக்கு போயிட்டு இருந்தால அதுக்கு கட்டடிச்சு கட்டடிச்சு எனக்கு சினிமா பாக்குற வாசம் அப்ப அதிகம். அது இந்த அவருக்கு இது புரூஸ்லி மாதிரி படங்க, அது இதுன்னு அது பார்க்க போற ஆங்கில படங்கள்
3: தான்
6: மாதிரி. ஒரு ஒரு நாள் எங்க அப்பா வேற ஆசிரியர் இருக்காரு, என் தம்பி எனக்கு சைக்கிள் எல்லாம் எடுத்து 5 கிலோமீட்டர் அப்போல காசு கிடைச்சா எங்களை போய் பார்த்துட்டு வருவாங்க. அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. ஆனா படம் போய் போய் போய் பாத்துக்கிட்டு இருக்க எங்க அப்பாவுக்கு தெரியும் விட்டாரு வரணும் ஒரு நாட்டி 20 அது மனைவி முன்னாடி அடிச்சு போடுறது கல்யாணமானவருக்கு. அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, இதை பார்த்து போட்டு எந்த தம்பியில திரும்பி நல்லவங்க ஆயிட்டாங்க, படம் பார்க்க போறதை விட்டுட்டாங்க. நான் விட்டுட்டேன். அது அட்டியெல்லாம் விழுங்க, சின்ன அட்டியெல்லாம் ஆசிரியர் இல்லவா
3: வாழ்க்கைக்கு
6: ஒரு படின்னு வச்சுக்க வேண்டியது
3: அவ்வளவுதான். நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. கேக் அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. சோ நம்ம ஆதவனா மாதிரி நீங்களும் சொல்லணும். அதாவது சின்ன வயசுல இல்ல, நீங்க தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அதை ரிப்பீட்டடா பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. உடனே போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-7107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஹாவாக் பிரதர்ஸோட ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: எல்லாரும்
0: நலமா இருக்காங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நான் வந்து அது விடாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா கேக்குறவங்க கேக்குறாங்க, ஒரு சிலர் கேக்குறதே இல்லைங்க. நாம எத்தனை முறை சொன்னாலும் அது அதை கேட்கறதே இல்ல. இருந்தாலும் அது இது நாம சொல்றதே நீ எதுக்காக சொல்ற தப்பு, நீ சொல்றதே தப்பு அப்படின்னு நம்ம வீட்டுக்காரங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்களே நீ சொல்றத கேக்குறதுக்கு இல்ல, அப்ப நீ எதுக்காக அண்ணாது அதை சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு என்னத்தையும் பேசுவாங்க.
0: ஒரு
1: தப்பு, ஆனா நான் சொல்றது தப்பு இல்லைங்க, சரியானது. ஆனா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சபடி யாராவது ஒரு தப்பு பண்ணாலும் தவறா பேசினாலும் நான்
0: கேட்டுக்கிடுவேன்.
1: அவங்க அதை புரிஞ்சு நடக்கிறாங்களோ இல்லையா அப்படிங்கறது மறு விஷயம்ங்க. ஆனா நான் கேக்குற கேட்டுருவாங்க. இது பார்த்தா வெளியில பிறருக்கு பார்த்தா தப்பா தெரியும், ஆனா எனக்கு என்னுடைய மனசாட்சிக்கு
0: பாண்டியன் டாக்கீஸ்ல இருந்து கண்டுக்க மாட்டுக்க கண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டு பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கீங்க. கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கிற, எந்த குறைபாடும் இல்ல. என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கிறனா.
6: தப்பு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப முகம் தெரியாத ஆளே வந்து என்கிட்ட பழம் வாங்குவாங்க, காசு வச்சுட்டு வரலன்னு வாங்க. நான் என்ன பண்ண, அனுப்பி விட்டுடுவேன், நீங்க எப்ப ஒரு சொல்லீங்களோ கொடுங்க அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா, பக்கத்துல இருந்து கேப்பாங்க, ஆள் முகமே தெரியாம நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, காச முதல் பாக்காத, நீ முதல்ல பார், காசு வருது வரல அது அப்பால் பட்ட பிரச்சனை. பக்கத்துல சொல்லுவாங்க, இது ரொம்ப தப்பு இல்லையா
5: அப்படின்னு.
6: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரி நான் திருத்திக்கிறேன், சொல்ல திருத்த முடியல அத. ஏன்னாக்கா, அந்த தொட்டில் பழக்கம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காங்க, அந்த தொட்டில் பழக்கம் நம்ம மயானம் போற வரைக்கும் வரும். அதனால அது என்னால திருப்பவே முடியல, அது தப்புன்னு தான்
5: தோணுது.
6: இருந்தாலும் அங்க மனிதரை தாக்க சொல்லும் அந்த எண்ணம் மாறல, என்னால அதை மாத்த முடியல. என்னுடைய கருத்து, ஒரு அருமையான தகவல் இருக்கு சொல்லலாமா?
5: சொல்லுங்கண்ணா.
6: ஒருத்தர் ஒரு திருவிழாவுக்கு போறாரு, அங்க போனா கோயில் திருவிழா நடக்குது. அப்ப அங்க இருக்கிறவங்க அந்த கோயில் உண்டி ரொம்பி போயிருக்கு இல்லையா, அந்த காத்தெல்லாம் எடுத்து எண்ணின்னு இருக்கிறாங்க. அங்க ஆடு விக்கிறவங்க நிக்கிறாங்க. அப்ப இந்த காத்தெல்லாம் கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டி ஆடெல்லாம்

சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போகும்போது ஒரு சின்ன மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாரு, அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நேத்து வேற கால் அடிபட்டுச்சுடா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்?
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
1: என்ன அது பஞ்சு முட்டாய்?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
4: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
0: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
5: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவு பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: அதாவது இவரோட ஆக்டிங்க்கு ஆஸ்கர் அவார்டே தரலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நடிப்பு போட்டிருக்கிறாரு. அதனாலேயே அவர் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டாரு, நம்ம ஷோக்கு கண்டென்ட்டாகவே வந்துட்டாரு. ஸோ யார் அவர், அப்படி என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது அமெரிக்காவில் 84 வயசான பாரி டாசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட மனைவி கிட்ட காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 62 வருஷமாக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ எதுக்காக அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மனைவி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போல், அவங்க பேஜை வந்து கேட்கக்கூடாது, அதனாலேயே அப்படி வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ மனைவிக்கு, மனைவி என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, நான் என்னோடய இஷ்டத்துக்கு போல தான் இருப்பேன், அவங்க என்னை கேள்விக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால அவர் இந்த மாதிரி 62 வருஷமாக காது கேட்காது, வாய் பேச முடியாது அப்படின்ற சொல்லி சொல்லி மனைவிக்கிட்ட நடிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் மூலிமா அவர் வந்து அந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு, அவர் வந்து நடிச்சிட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இவரோட ஆக்டிங்க்கு பெரிய ஆஸ்கர் அவார்டே தரலாம் போல. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நீங்கள் ரெகுலராக, அதாவது நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
4: சந்திரசேகரனா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி பார்க்கீங்க?
4: சூப்பரா இருக்கறனா. இன்னைக்கான டே எப்படி இருக்கு உங்களுக்கு?
5: இன்னைக்கான டே வேற லெவலுக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
4: சூப்பரா போயிட்டு இருக்குனா. நீங்க தப்புன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்கனா அது என்னன்னா?
5: பெங்களூர் வேற வந்துடுறேனா, அம்மா இல்ல அப்பா இல்ல சமைக்கிறதுக்கு வீட்டை ஆள் இல்ல, சரி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போற போக்குல டக்குன்னு சில விஷயங்கள் கிடைக்கும்ல, அது எனக்கு கிடைச்சிருது, எனக்கு நல்லா தெரியும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு, சரி நம்ம பாத்துக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சாப்பிடுவானே, ஏன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுவானே, வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்னு தோணும். இருந்தாலும் அது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் நாக்கு அதுக்கு அடிமையாகி விட்டது, என்னப்பா பண்ண அப்படிங்கிற மாதிரி அதை சாப்பிட்டு சாப்பிடுவேன். அந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அந்த நூடுல்ஸ், அந்த ஃப்ரைட் ரைஸ், அந்த ரொட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி கிடைக்கிறதுனால பெங்களூர்ல அதை சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் தள்ளப்படுறேன்னு சொல்லலாம்.
4: ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ உங்களை மாதிரி தான் நானும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் நினைப்பேன், ஆனா பரவாயில்ல அப்புறம் மாட்டலாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நிறைய பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
2: நாம இது வாலிப வயச நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி நிறைய காலர்ஸும் நம்ம கூட வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேக் அவ்வளவு சூப்பர்பா வந்து இருந்தது. நாம இது வாலிப வயச நிகழ்ச்சியில ரெகுலரா இந்த விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறம் நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து இணைஞ்சு அவங்களோட சோசியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க. சோ இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கிறாங்க, யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாழ்க்கையில ஒரு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-22 மணி நேரம் சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்சனல் ஒர்க் பார்க்கறதுக்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. அவ்வளோ பேஷனேட்டாக, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு, அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களோட பேஜை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா, சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் நம்ம கூட வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோசியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்க போகுது. நிறைய விஷயங்கள், புதிய புதிய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. கேட்க அவ்வளோ சூப்பர்பாக வந்து இருக்கும். சேலமை சார்ந்த நிறைய விஷயங்கள் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக ப்ரோ.
5: என் பேர் அப்பாஸ், நான் தான் அட்மின் சுவை டாக்ஸோடது, இவர் எடிட்டரு. அப்புறம் நாங்கள் இது ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணுறோன்னா, இவரும் ஒர்க் பண்ணுறாரு தனியாக, நாங்களும் ஒர்க் பண்ணுறோம். எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மக்களுக்கும் தெரியணும்ட்டு, நம்ம டேஸ்ட் பண்ணுறது அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்களும் ட்ரை பண்ணணும்டா இது ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே போக போக நல்ல ரெஸ்பான்ஸ்னால அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம் நம்புகிறோம், அவங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம் நம்ம.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இன்னும் நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபுட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. சுவை டாக்ஸ் இருக்காங்களா, அவங்க சேலத்தில் ஹிட்டன் ஸ்பாட்ஸில் இருக்க நிறைய கடைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க கடைகளை பார்த்து சேலத்தில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும், எந்தெந்த டைமில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக டீட்டெயிலாக வந்து போட்டுட்ருக்காங்க. மெயினாக செவ்வாப்பட்டியை கவர் பண்ணி அவங்க கைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சுவை டாக்ஸ். ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்க போது. நாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ப்ரோ கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவை டாக்ஸோட டீம் நம்ம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயிலு நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம நேர்கள் கூட நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜ்க்கான டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்களாக வந்து பேசலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம கூட சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக நம்ம கூட அப்பாஸ் பிரதர் வந்து பேசியிருந்தார், சுவை டாக்ஸோட அட்மின் பிரதர். இன்னொரு பிரதர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு, காமாக வந்து இருக்கிறாரு. ப்ரோ உங்களை பற்றி கொஞ்சம் சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. ப்ரோ
1: என் பேர் முசமில் பாஷா. நான் வந்து சும்மா வந்து ஒரு எடிட்டிங் பேஜ் வச்சுருந்தேன், சும்மா ஒரு சலுப்பாக இருந்துச்சுன்னு பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் நானும் இவனு சேர்ந்து ஒரு சேர்றா ஒரு ஃபுட் பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணுது. அது நல்லா போயிட்டு இருந்தது, ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ ஓரளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம், நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சி, அதை வந்து கன்சிஸ்டாக தான் போடலாம் அப்படின்னு போட ஆரம்பிச்சது தான்.
0: சூப்பர் சூப்பர் பிரதர், நீங்கள் அப்லோட் பண்ணி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரீச்லாம் வந்து கிடச்சிருக்கு. சூப்பர் வாழ்த்துக்கள். இப்போது சுவை டாக்ஸ் இந்த பேஜுக்கு பின்னாடி, இந்த பேருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா? இந்த பேர் வச்சதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா?
2: வரலாறுன்ட்டு எதுவும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கணும் பேர், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் வைபு. ஸோ பார்த்தோன்னே அவங்களுக்கு ரிலேட் ஆகணும். ஃபுட்டுனா சுவை அந்த மாதிரி இருக்கும், சுவை ரிலேட்டடாக நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு தான் சுவை டாக்ஸ்னு பேர் வச்சது.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சேலத்தில் நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வாங்க, ஃபுட் ரிலேட்டடாக நிறைய கன்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படி தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்ததுங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் கால் பண்ணி அவங்க தப்புன்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியாக பண்ணுற விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதவன், திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, சென்னையிலிருந்து தாமோதரி அண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அவங்க தப்புன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப பண்ணுற விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேக் அவ்வளோ சூப்பராக வேடிக்கையாக வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாவை சொல்லி கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: விண்ணில் ஒளிரும் விண்மீனின் வெளிச்சம் தன் சுயமானது. அது அடுத்தவரின் துணையால் பிரகாசிப்பதில்லை. அதாவது ஒரு பெண்ணினுடைய அறிவு, திறமை, உழைப்பு, அவங்களுடைய சாதனைகள், இது எல்லாமே அவங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. ஆனா அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்துல ஒரு பகுதி மட்டுமே தவிர அது ஒருபோதும் அவங்களுடைய ஒட்டுமொத்த வெற்றிக்கு தகுதியான ஒரு அளவுகோலா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஆகவே ஆகாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் பல துறைகள்ல வந்து சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இத்தனை வயசு ஆச்சு இன்னும் நீங்க வந்து செட்டில் ஆகலையா, கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்விதான் வர ஆரம்பிக்கும். அது ஏன் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு எனக்கான ஒரு கேள்வியா இருக்கு. பெண்கள் எல்லாருக்கும் மனசுல இருந்தும் அவங்க வெளியில சொல்லிக்காம இருக்கக்கூடிய கேள்வியும் கூட, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பேசலாம். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார்களே. வானளவு சாதிச்சாலும் திருமணம் ஆகலையே அப்படின்றதுக்காக ஒரு பெண்ணினுடைய வெற்றியை முழுமையற்றதா பார்க்கக்கூடிய இந்த மனப்பான்மை அப்படின்றது எப்போ மாறும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் கேள்வியா வச்சிருக்கேன். அதாவது ஒரு பெண்ணு சாதனை மேல சாதனை அப்படின்னு பண்ணாரு
3: ஒரு பொண்ணு ஒரு பெரிய நிறுவனத்துல வழிநடத்தக்கூடிய தலைவரா இருக்கலாம், அறிவியல்ல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லனா சுயமா தன்னோட சொந்த கால்ல கம்பீரமா நின்னு தன்னோட குடும்பத்தை காப்பாத்தக்கூடிய பெண்ணா இருக்கலாம். ஆனா இந்த உலகம் அவங்கள பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சரிமா, இன்னும் நீ செட்டில் ஆகலையா, எப்ப உனக்கு கல்யாணம் அப்படின்ற கேள்வியை தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சமூகத்துல பல வருடமா வந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விசித்திரமான மனநிலை தான் இது. ஒரு பெண் எவ்வளவு பெரிய உயரங்களை தொட்டாலும் அவங்களுடைய வெற்றிய திருமணம் அப்படின்ற ஒற்றை வட்டத்துக்குள்ள அடக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்களுக்கு வெற்றி அப்படின்றது அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய தொழில், அவங்களுடைய சாதனை, பொருளாதார வளர்ச்சியோடு எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா பெண்களுக்கு மட்டும் திருமணம் நடந்தா மட்டுமே தான் வாழ்க்கை மூலமா பெற்றதா வந்து முத்திரை குத்த ஆரம்பிப்பாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேள்வியா வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பெண்ணோட மதிப்பை அவங்களுடைய விரல்ல இருக்கக்கூடிய மோதிரமோ, அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய தாலியோ தீர்மானிக்கிறது கிடையாது. அவங்களுடைய சுயமரியாதை, சுதந்திர சிந்தனை, இந்த சமூகத்துல அவங்க உருவாக்கக்கூடிய நேர்மையான மாற்றம் தான் அவங்களுடைய உண்மையான வெற்றி. சோ அப்படி இருக்கக்கூடிய வெற்றிக்கு நாம சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆனா நாம அப்படி இருக்கமா அப்படின்னு கேட்டா, இன்னும் ஒரு சில இடங்கள்ல பெண்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இன்னும் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய சாதனைகளை பெண்கள் செஞ்சாலும் திருமணம் ஆகலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக பெண்ணினுடைய வெற்றியை முழுமையடையாத ஒரு வெற்றியா பார்க்கக்கூடிய எண்ணம் ஏன் இன்னும் மாறாம இருக்கு? அதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு 9787070708 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா கால் பண்ணியோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ உங்களுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள் வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்னணி செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: வெறும் 21 வயசுல தன்னோட உடல் எடையை விட பல மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய, அதாவது 140 கிலோ இரும்ப அசாத்தியமா தூக்கி டெட் லிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணி சர்வதேச IPF உலக சாம்பியன்ஷிப் மேடையில வெள்ளி பதக்கத்தை ஜெயிச்சு நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடியை பறக்க விட்ட நம்ம பவர் லிப்டிங் சிங்கப்பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். நம்ம இந்தியாவில 21 வயசே ஆன இளம் பவர் லிப்டிங் வீராங்கனையா இருக்கக்கூடியவங்க தான் கேயா பானர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க பவர் லிப்டிங் விளையாட்டுல தீவிரமான ஆர்வம் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஜிம்முக்கு அவங்க போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபிட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போனதுக்கு அப்புறமேட்டு இந்த வெயிட் லிப்டிங், டெட் லிப்டிங் சொல்லுவாங்க இல்லையா, சோ அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து உங்களுக்கு போட்டிகள்ல, இந்த சர்வதேச போட்டிகள்ல போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமே நாமளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கடுமையான பயிற்சியை தொடர ஆரம்பிக்கிறாங்க. சர்வதேச பல பரீட்சை மேடைகள்ல இந்தியாவுக்கு பதக்கம் வென்று நம்முடைய தேசத்துக்கு வலிமையை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு லட்சியத்துக்காக அவங்க வந்து களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான சவால்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழுதூக்குதல், அதுக்கப்புறம் பவர் லிப்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு தீவிரமான உடல் விளையாட்டுகள். இதுல ஆண்கள் மட்டுமே அதிகமா இருந்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஆனா பெண்கள் இருக்கும்போது எக்கச்சக்கமான கருத்துக்கள், முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னும் போது அது யதார்த்தமா வரக்கூடியது, அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் உடச்சிருந்துதான் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட பெரிய காயத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். டெட் லிப்டிங், பவர் லிப்டிங் எல்லாம் வந்து இரும்பு கம்பியோட நம்ம வந்து பிளேட் எல்லாம் தூக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா ஏதாவது ஒன்னு கீழே விட்டுட்டோம் அப்படின்னா கால்கள் அடிபட ஆரம்பிக்கும். உடம்பு எல்லாம் வந்து டக்குன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா உடம்பு எல்லாம் புடிச்சுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கடுமையான தசை வலிகள் இருக்க ஆரம்பிக்கும். முதுகு தண்டு காயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். சர்வதேச மேடையில நடுக்கம் இல்லாம நம்ம வந்து முறையா வந்து டெட் லிப்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா அதெல்லாம் பண்றது அப்படின்றது சவாலான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் தன்னோட இரும்பு மனசால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயிற்சி எடுத்து தொடர்ந்து அவங்க வந்து டெட் லிப்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது தாண்டி இப்போ சர்வதேச பவர் லிப்டிங் கூட்டமைப்பு, இன்டர்நேஷனல் பவர் லிப்டிங் ஃபெடரேஷன் நடத்திருக்கக்கூடிய உலக சாம்பியன்ஷிப் தொடர்ல கலந்துகிட்டு இந்தியாவை வந்து பெருமைப்படுத்தி இருக்காங்க. மேடையில போனதுக்கு அப்புறமேட்டு அசாத்திய பலம், 140 கிலோ எடையை தூக்கி சர்வதேச அரங்க அதிர வச்சிருக்காங்க. இது மூலியமா 21 வயசுலயே உலக சாம்பியன்ஷிப் மேடையில வெள்ளி பதக்கம் வென்ற இந்தியாவின் முன்னணி இளம் பவர் லிப்டிங் நட்சத்திரமா வந்து ஒரு புதிய மைல்கல்ல எட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கேயா பானர்ஜி. சோ இரும்பு தூக்குறதும் களத்துல கம்பீரமா நிக்கிறதும் ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது.

0: மச்சான், நேத்து வேற காலில் அடிபட்டுச்சுடா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
1: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
0: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்?
1: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
0: என்ன, அது பஞ்சு முட்டாய்?
2: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமுன் காப்பதை சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் மழைக்காலம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மழை அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தடுத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லலாம் வர ஆரம்பிக்க போகுது இல்லையா. இப்போ அப்பப்போ வந்து எல்நினோ அப்படின்ற ஒரு பிரச்சனையால் மாலை நேரங்களில் மழை பொழிவது சகஜமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மழைக்காலங்களில் பெண்களுக்கு யதார்த்தமா வரக்கூடிய இந்த சரும பிரச்சனைகளா இருக்கட்டும், பூஞ்சை தொற்றுகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். அதுல இருந்து பெண்கள் எப்படி அவங்களை தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான சுகாதார வழிமுறைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆய்வு குறிப்பு பத்தி சொல்லலாம் இருக்கேன். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து ஒரு ஆய்வு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல மழைக்காலங்கள்ல காற்றுல நிலவக்கூடிய 80% அதிகமான ஈரப்பதம் காரணமா வந்து பெண்களுடைய தோல் மடிப்புகளா இருக்கட்டும், விரல் இடுக்குகள்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பூஞ்சை தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு 45% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது காற்றுல பரவக்கூடிய அந்த காற்று, மழைக்காலங்கள்ல வரக்கூடிய அந்த காற்றுனால ஈரப்பதத்தால அதுல பரவக்கூடியதுல தோல் மடிப்புகள் இல்லையா, தோல்ல பிரச்சனை ஏற்படுறது, விரல் இடுக்குகள்ல பிரச்சனை ஏற்படுறது, இது எல்லாமே வந்து 45% வந்து அதிகரிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமையல் அறையில காய்கறிகளை வந்து கழுவுறது, பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்னு சொல்லி நாள் முழக்க தண்ணீர்லயே வந்து பெண்கள் வந்து கைகளை வச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணீர்ல தான் அவங்களுக்கு வந்து வேலையே இருக்க ஆரம்பிக்குது. அப்படின்போது இந்த விரல் இடுக்குகள்ல ஈரப்பதம் தங்க ஆரம்பிச்சிருது. இதனால தோல் வெளுத்த மாதிரி ஒரு உணர்வு இருக்க ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி சேற்றுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க, சேத்துப்புண்ணு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமா அமைய ஆரம்பிக்குது. குறிப்பா கால்கள்ல தான் அந்த பிரச்சனை அப்படின்றது அதிகமா பெண்கள் சந்திக்க வேண்டிய நிலையா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து தோல் மடிப்புகள்ல அரிப்பு அப்படின்றது ஏற்படுறது, கழுத்து மடிப்புகளா இருக்கட்டும், கை இடுக்குகள் இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள்ல வியர்வையும் மழைக்கால ஈரப்பதமும் சேரும்போது லேசான சிவப்பு தடிப்புகளும் தாங்க முடியாத அரிப்பும் வந்து யதார்த்தமா பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. இது எனக்குமே இருந்திருக்கு, நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் மார்னிங் டைம்ல வந்து நான் குளிச்சிருவேன், அதனால அந்த பிரச்சனை எனக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து ஈரமான வேலைகளை முடிச்ச உடனே உலர்ந்த காட்டன் துணியால கைவிரல் இடுக்குகள் இருக்கு இல்லையா, அதுலயும் கை கால்கள்ல ஈரமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுக்கிறது, ஒற்றி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இதனால கிருமிகள் தங்காத மாதிரி நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து கால்கள்ல ஒரு மாதிரி நமச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு, அரிப்பு ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா லேசான சுடு தண்ணியில கல் உப்பு, அதுக்கப்புறம் வேப்பிலை இருக்கு இல்லையா, வேப்பிலை, அந்த வேப்பிலையை வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் கால்கள்ல வச்சு எடுக்கிறது மூலியமா கிருமிகள் இருக்கு இல்லையா அது வேரோடு அழிய ஆரம்பிச்சிடும். சின்ன அரிப்பு தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமா விட்டுட்டோம் அப்படின்னா பாதங்கள்ல சேற்றுப்புண் வரதுக்கான ஒரு காரணமாகவும் மாறிடும். அதனால பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இந்த மழைக்காலங்கள் இன்னும் வரல, மழைக்காலங்கள் அப்பப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது, ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கேட்டுட்டு அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் இதெல்லாத்தையும் நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு நேரலே, கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். நம்ம கூட இன்னைக்கு கண்ணம்மா பகுதியில யாரு எங்கிருந்து வந்து பேச போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி கடந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சவால்கள் இருக்கு அப்படின்னா அந்த சவால்களை எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கண்ணம்மா பகுதியில அவங்களே வந்து பேச போறாங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் பேச போறாங்க,

0: நிகழ்ச்சியில பேச போறோம். லலிதா மேம், வணக்கம் மேம். மேம், உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீம் மேம் உங்களோட வாழ்க்கையில இருக்கு?
1: என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஹாப்பியா இருக்கணும், என்னோட சுத்தி இருக்கிறவங்கள நான் ஹாப்பியா இருக்கணும். அது எனக்கு எப்பயுமே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஒரு குடும்பமா வந்து நிறைய பேரோட தான் இருந்தேன். எங்க வீட்டுல நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். சோ நிறைய பேரோட தான் இருந்திருக்கேன். எனக்கு வந்து நிறைய பேரோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நானும் ஹாப்பியா இருக்கணும், அவங்களும் ஹாப்பியா இருக்கணும். அதே மாதிரி எல்லா விஷயமுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தாட் எனக்கு இருந்தது. அது எப்படின்னா நிறைய பேரோட இருக்கும் போதுதான் நம்ம நல்ல விஷயமும் கத்துக்க முடியும், கெட்ட விஷயம் எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா. சோ என்னோட பெரிய ட்ரீம்ன்றது இதுதான், நானும் ஹாப்பி, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கணும். பாசிட்டிவான ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி கத்துக்கணும், அந்த மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன், அதை நோக்கின ஒரு பயணம் தான் என்னோட.
0: சூப்பர் மேம், சூப்பர் மேம். பட் ஆனா இந்த ட்ரீம் அப்படின்றது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இதையும் தாண்டி ப்ரொஃபஷனல் ஒரு விஷயம், இந்த துறையில நான் சக்சஸ் ஆகணும், அதை தாண்டி இந்த துறை தான் நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரீம் இருக்குல்ல மேம். சோ அந்த ட்ரீம் பத்தி சொல்லுங்க மேம்.
1: ஆக்சுவலி என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் டீச்சரா ஆகணும் அப்படின்றது இருந்தது. எனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்பிகேஷன் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டேன், அதுல வந்து எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது, நம்ம வேற என்ன பண்ணணும், வேற என்ன பண்ணணும் அப்படிங்கும் போதுதான் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்ல, ஏன் நம்ம அதை ரொம்ப மிஸ் பண்றோம். டீச்சிங் ஃபீல்டுல போய் அதோட ஹாப்பினஸ் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். சோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த இதையா விடணும் அப்படின்ற ஒரு இது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் நான் வந்து ஜும்பா அண்ட் தையா யோகா இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டது வந்து பிடிச்ச விஷயத்த நம்ம இதை நம்ம பண்ணணும்ன்ற ஒரு ஆசையில தான்ப்பா.
0: என்னுடைய சின்ன வயசு ட்ரீம், ரொம்ப நாள் ட்ரீம் என்ன அப்படின்னா டீச்சர் ஆகணும் அப்படின்னு தான். ஆனா அந்த டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இருந்தது இல்லையா, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறமேட்டு ஒரு தேடுதல் அப்படின்னு என்னோட வாழ்க்கையில இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் வந்து டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த டான்ஸை பேஷனா எடுத்தேன், அதை வந்து இப்போ கரியராகவே மாத்திக்கிட்டேன் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து லலிதா மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு போது அந்த பிடிச்ச விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம இது ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டோம், புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதையில நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா கத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி அடுத்தடுத்து கத்துக்கிட்டே இருக்கேன், இப்போ தையா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம கூட லலிதா மேம் ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கக்கூடிய லலிதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்களை கடந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க ஒரு பொண்ணு அப்படின்றத மொத்தத்தையும் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். லலிதா மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி தான் என்னோட வாழ்க்கையில வந்து டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிடிக்கும், ஆனா அதை வந்து என்னால தொடர்ந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சு, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆனா எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து பிஃபோர் மேரேஜ் தான் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடந்தது, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே திருப்பி இருக்கு அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன, அதே மாதிரி வீட்டுல, அதாவது ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடியவங்க இந்த டான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் என்ன மேம்?
5: இதுக்கு எனக்கு பயங்கர சிரிப்பு வருது நீங்க க்வெஸ்சன் கேட்டோடனே. ஆக்சுவலாக வந்து பிஃபோர் மேரேஜ் நாங்கள் வந்து 3 பொண்ணுங்க ஒரு பையன்ப்பா எங்கள் வீட்டில், நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு குழந்தை தான் எப்பயுமே ஒரு டெமோ பீஸு. எங்கள் வீட்டில் வந்து நார்மலாகவே எங்களோட டேடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி டான்ஸு பாட்டு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு, ஸ்போர்ட்ஸு மொத்தத்தில் படிக்கிறத தவிர மீதி என்னென்ன இருக்கும் அது எல்லாத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக. ஸோ வீட்டில் வந்து படிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி, ஃபுல் ஸ்ட்ரிக்ட் தான். ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே டான்ஸ் ஆடக்கூடாது, இதுக்கு போகக்கூடாது, ஸ்போர்ட்ஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து எனக்கு உண்மையான சுதந்திரம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருந்தேன், அவங்க சொல்கிறத தான் நான் செஞ்சேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. அவர் வந்து எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னா நீ தாராளமாக செய்யி அப்படின்னு சொன்னார். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் சொன்னது நிஜம்தான், அம்மா வீடு மாதிரி வருமா, நான் அப்படியே ஆப்போசிட், என்னோட கணவர் வீடு மாதிரி வருமா அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அது என்னோட லைஃப்ல நடந்தது.
4: கண்டிப்பா மேம், நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட கணவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. நான் சொன்ன விஷயம், நான் கேட்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஃப்ரீடமா எனக்கு விட்டுறாரு, என்னோட முடிவை அவர் ஏத்துக்கிறாரு அப்படின்றது சொல்றது, இதை கேட்கும் போது ரொம்ப வந்து சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு எண்ணம், இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலி சைட்ல, அதாவது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கணவரா இருக்கட்டும், அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க வந்து சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுமே அவங்களுடைய கரியர்ல சக்சஸ் ஆக முடியும். இன்னைக்கு லலிதா மேம் நம்ம கூட அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய கணவர் தான். அந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க தயா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களுடைய கத்துக்கிறதுக்கு போகும்போது சப்போர்ட் அப்படின்றது அவங்களுடைய கணவர் கொடுத்ததுனால தான் அவங்க இந்த இடத்துல இருந்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட் அப்படின்றது எல்லா கணவர்களும் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மேம் லலிதா மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி மேம். நேர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களை.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட நிகழ்ச்சியை தொடங்குவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களின் பலம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல முயலும் அணிலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஸோ எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க, ஒன்னா தான் சாப்பிடுவாங்க. அணில் வந்து தனியாக போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலும் முயலை விட்டுட்டு சாப்பிடவே சாப்பிடாது. அதே போல தான் முயலும் தனியாக போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலும் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சண்டே வந்து சரி நம்ம காட்டை விட்டு வெளியில் போய் பிக்னிக் மாதிரி போய் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வெளியில் போக ஆரம்பித்தாங்க. ஸோ காட்டிலருந்து வெளியில் போகும்போது புது வழியில் போனாங்களா, அங்கே ஒரு பெரிய குழி இருந்துச்சு. அந்த ஆழமான குழியில் தவறுதலாக முயல் வந்து உளுந்துருச்சு. உளுந்ததை பார்த்த உடனே அணில் என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. அச்சுச்சோ நம்ம நண்பன் உள்ளே விழுந்துட்டானே அப்படின்னு. உடனே நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் அதாவது மான் குட்டி அதுக்கப்புறமேட்டு பூனைக்குட்டி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து முயலை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ முயலையும் வெளியில் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து முயல் அணிலுக்கு ரொம்ப நன்றி சொன்னிச்சு. சொல்லிட்டு என்ன சொன்னிச்சுன்னா, நான் கூட நீ இங்கேருந்து என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ போய் இன்னும் ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நீ தான் என்னோட உண்மையான நண்பன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ அணில் என்ன சொன்னிச்சுன்னா, நிஜமா நான் மட்டும் தனியா இங்க இருந்திருந்தேனா என்னால உன்னை காப்பாத்திருக்க முடியாது, நான் போய் ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தேன், அவங்களும் தயங்காம உதவி செஞ்சாங்க இல்லையா, அவங்க செஞ்ச உதவினாலையும் தான் என்னால் இது வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து அணில் சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, உண்மையான நட்பு கஷ்டமான நேரத்துலையும் நமக்கு உதவி செய்யும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: என்ன பண்ணுவீங்க நிறைய வந்துட்டு பேசுவோம், படிப்போம், அப்புறம் வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
0: வெரி குட். எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதே நேரத்தில் பேசினாலும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டிங்க. சரி ஓகே, தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அலங்கிருத்தா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் அருமையான ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட அலங்கிருத்தா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம அலங்கிருத்தா கூட பேசலாம் அடுத்தடுத்து. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ சரண்யா மேம் கூட தொடர்ச்சியாக முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து இந்த டான்ட்ரம்ஸ், அதாவது ஒரு கோபம், முன்கோபம் வந்து அதிகமாக வரும். ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க கேட்டு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். ஸோ இதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் குழந்தைங்களோட பிஹேவியரில் மாற்றம் ஏற்படும் மேம்?
2: இது வந்து ரொம்ப காமனாக நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற விஷயம். இது வந்து இதுக்கு வந்து டெம்பர் டான்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப காமன். ஆஃப்டர் 1 year to 4 years வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 years வந்து இந்த டெம்பர் டான்ட்ரம்ஸ் ரொம்ப காமன். என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவாய்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று கிடைச்சாகணும், இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா உடனே வந்து அவங்க அந்த படுத்து அழுகிறது, எனக்கு வேண்டான்னு கத்துறது, மூச்சை பிடிச்சிட்டு அழுகிறது, இதெல்லாம் ஒரு இதை அவாய்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேண்டும், எனக்கு இந்த டாயோ இந்த ஃபுட்டோ வேணுங்கிறதுக்காக, அந்த நிமிஷமே வேணுங்கிறதுக்காக அடம் பிடிக்கிறது, கீழே படுத்துக்கிட்டு கையை காலை உதச்சிட்டு கத்துறது, அழுகிறது, மூச்சை பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கிறது இந்த வயசில் நார்மல்னே சொல்லுவோம். 2 to 4 years இந்த 5 years மேலே இருந்தால் தான் நம்ம வந்து பயப்படணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயங்களெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள், அதாவது டான்ட்ரம்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மல் தான், அதாவது 2 to 5 years வரைக்கும் நார்மல் தான், அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக மேம், நிறையா விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். அடுத்ததாக நம்ம கூட பேசுகிறதுக்காக அலங்கிருத்தா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலாக கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பராக டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலயமா உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நேத்து வேற கால் அடிபட்டுச்சா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிடும்?
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
1: என்னது பஞ்சு முட்டாய்?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.
3: நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
5: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம அலங்கிருத்தா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நம்ம அலங்கிருத்தா கூட பேசிடலாமா? அலங்கிருத்தா, நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் போறீங்களா? எந்தெந்த கிளாஸ் எல்லாம் போறீங்க?
7: பரதநாட்டியம் கிளாஸ் போறேன், வீணா கிளாஸ் போறேன், இல்ல யோகா கிளாஸ் நான் ஜாயின் பண்ணுவேன்.
6: சரி, ஓகே ஓகே. சரி, பரதநாட்டியம் அண்ட் வீணா கிளாஸ் போறேன்னு சொன்னீங்க. பரதநாட்டியம் எல்லாம் எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? இப்ப
7: பரதநாட்டியம் வந்துட்டு நான் ஜதீஸ்வரம் முடிச்சிட்டேன். சலங்க பூஜை பண்ணோம், 3 மந்த்ஸ்ல சலங்க பூஜை.
6: சூப்பர் சூப்பர். சரி ஓகே, அடுத்து இந்த வீணை கிளாஸ்.
7: வீணல வந்துட்டு நான் இப்பதான் பேசிக்ஸ் கத்துட்டு இருக்கேன், ஜாயின் பண்ண ஒரு 1 இயர் தான், இப்பதான் பேசிக்ஸ் கத்துட்டு இருக்கேன்.
6: ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப நம்ம அப்படியே ஸ்டடீஸ்க்கு வருவோம். உங்களுக்கு ஸ்கூல்ல பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
7: மேக்ஸ்.
6: மேக்ஸ், ஏன்?
7: அது வந்துட்டு அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அதுதான் எனக்கு, அதாவது எல்லா கம்பேர் பண்ணும்போது அதுல எனக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கோர் ஆகும்.
6: வாவ், எவ்வளவு மார்க் ஸ்கோர் ஆகும்?
7: மேக்ஸிமம் 80-90.
6: அப்ப நீங்க டாப்பரா?
7: 70-80
6: அந்த 70 அபோ வந்துரும் அப்படின்றீங்க. சூப்பர், வெரி குட். இதே வந்து மெயின்டைன் பண்ணுங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க? ஹோம்ஒர்க் எடுத்து வச்சு எழுதுவீங்களா, இல்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்புறமேட்டு எழுதலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க.
7: போனோடனே ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஹோம்ஒர்க் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு ஹிந்தி டியூஷன் போயிட்டு வந்து டான்ஸ் கிளாஸ் வீணா கிளாஸ் போயிட்டு வந்துடும்.
6: சரி, பிஸியாவே இருக்கீங்களே. எப்ப சாப்பிடுவீங்க நைட்டு டின்னர்?
7: 8:30-8:45 குள்ள
6: சாப்பிடுவோம். ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்?
7: எல்லாருமே பிடிக்கும்.
6: எல்லாருமே பிடிக்குமா? இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. மம்மியா டாடியா அப்படின்னு யாருன்னு சொல்லுங்க.
7: நிறைய விஷயங்கள் நம்ம அலங்கிருத்தா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8
6: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம பாடலை கேட்டுருங்க. பாடலை கேட்டுட்டு ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து அலங்கிருத்தா கூட பேசலாம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சொல்ல போறேன். ஸோ பொதுவாகவே துவையல் அப்படின்னா சாப்பாட்டுக்கு தானே நம்ம சாப்பிடுவோம். ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இட்லி தோசைக்கு துவையல் கொடுத்தாலே கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஃபன் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதையே எப்படி ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படின்றதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை சட்னி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. வேர்க்கடலை துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 2-3, பூண்டு 2 பல், புளி கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அண்ட் வழக்கம் போல சட்னியை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, லைட்டா காஞ்ச மிளகாய் 1/1. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கணும். இப்போ எப்பயும் போல் மிக்சர் ஜாரில் காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி, உப்பு, பொட்டுக்கடலை அண்டு வேர்க்கடலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அண்ட் முக்கியமான விஷயம், இதில் தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன்னா துவையல் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்து தான் இதில் வந்து சேர்க்கணும். அரையாது அப்படின்னு கிடையாது. வேர்க்கடலை நல்லாவே மஞ்சிடும். அப்படி மயில் அப்படின்னாலும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து நீங்கள் மிக்சி ஜாரில் ஓட்டினீங்கனாலே அது வந்து மஞ்சிடும். அதுக்காக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அது நல்லா மஞ்சி வந்த வாட்டி எடுத்து கப்பில் மாற்றிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்து இதில் கொட்டி கிளறி எடுத்து வச்சோம்னா சூப்பரான இந்த ஒரு வேர்க்கடலை துவையல் ரெடி ஆகிடும். ஸோ இட்லிக்கு தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நைட் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஏன்னா மார்னிங் வந்து ஸ்கூல் கிளம்புற அந்த ஒரு பரபரப்பில் இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நைட் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து ஆரம்பர இந்த ஒரு டிஷ்ஷை செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அலங்கிருத்தா கூட இப்போ நம்ம பேசிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிடி டீச்சர் முரளி சார் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை நம்ம பேசலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த சிம்பிளான யோகா எக்ஸசைஸ் அப்படின்னா எதெல்லாம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார்?
2: சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம், கபாலா பாத்தி, நாடி சுத்தி, சோனாசனம், இந்த மாதிரி எளிமையான பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணலாம், ஒரு தோப்புக்கரணம் ஒரு 11 முறை போடலாம், மேலே நிமிர்தல், குமிதல், பாதாஷ்டாசனம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சி கூட ஒரு 10-11 இப்படி 20 இப்படி கணக்கு வச்சுட்டு இதையே டெய்லி செய்யலாம். இதுலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இந்த சிம்பிளான உடற்பயிற்சி அதாவது யோகா பயிற்சியை நம்ம வீட்டிலேயே செய்கிறது மூலயமா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அலங்கிருத்தா கூட பேசிடலாமா? அலங்கிருத்தா, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க எக்ஸாம் வச்சாங்கன்னா?
3: மேக்ஸில் வந்துட்டு அதே 70-80, இங்கிலீஷில் வந்துட்டு போன வருஷம் வரைக்கும் ஒரு 80-90 எடுத்துருவேன். இந்த வருஷம் தெரில.
1: சூப்பர், வெரி குட். இதே வந்து மெயின்டைன் பண்ணுங்க. சரி, இப்போ இங்கிலீஷில் எனக்காக ஏதாச்சும் ஸ்டோரி சொல்கிறீங்களா? ஆ, மிஸ் சொல்லி கொடுத்த ஸ்டோரி.
3: ஸ்டோரி சொல்லுங்க.
1: ஆமாம்,
3: இங்கிலீஷில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு நாங்கள் ராஜா பீர்பல் அண்ட் தென்னாலிராமன் பற்றி பார்த்தோம்.
1: ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போல. சரி சொல்லுங்கள், நானும் கேட்குறேன். அதுவும் இல்லாமல் மேம் வந்து அந்த வே ஆஃப் டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, மேம் சொல்லி கொடுத்த மாதிரியே எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லுங்கள்.
3: குட்டியாக சொல்ல முடியாது, அது ரெண்டு ஸ்டோரி. அந்த ஒரு லெசனுக்குள்ளேயே ரெண்டு ஸ்டோரி இருக்கு.
1: பரவாயில்ல, சொல்லுங்கள் குட்டியாக, உங்களுக்கு ஷார்ட் பண்ணி அப்படியே சொல்லிடுங்க.
3: பெரிய ஸ்டோரி நீங்க குட்டியா சொல்ல சொல்றீங்க.
1: குட்டியாலாம் ஆகாது அப்படின்ட்டீங்க. சரி ஓகே ஓகே, சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க அதே மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ,
1: வெல்கம். அண்ட் அதோட இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து இப்போ நான் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததா 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன சிகரம், ஒரு பக்கம் பனியால் மூடப்பட்ட மலை சிகரங்கள், இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தெளிவான நதி, சுற்றியுமே பசுமையான காடுகள். இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்தை உருவாக்குனா அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அழகான இடம் தாங்க பஞ்சார் மலை. இதை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவோட இமாச்சல பிரதேசத்தில் குழு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பஞ்சார் இயற்கை அழகு மட்டும் இல்லைங்க, பசுமையான நம்பிக்கைகள், உள்ளூர் கலாச்சாரம், விவசாயம், தோட்டக்கலை, சுற்றுலா அப்படின்னு பல சிறப்புகளை தனக்குள்ள வச்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1435 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பஞ்சார் செராஜ் அப்படின்னு அழைக்கக்கூடிய இமயமலை பகுதியோட ஒரு பகுதியாகவுமே இருக்குங்க. இந்த பகுதியில் இயற்கை அழகை இன்னும் அதிகமாக்குறது தீர்த்தன் நதி தான். தீர்த்தன் நதியும் ஜிபி பகுதியிலிருந்து வரக்கூடிய புஷ்பபத்ரா அப்படின்ற துணை நதியும் சேரக்கூடிய பகுதியில் பஞ்சார் நகரம் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இங்கே இயற்கையோட ஒளி எப்பயுமே கேட்கும். மலைக்காற்று, நதியோட சத்தம், காடுகளோட அமைதி, இந்த மூணும் சேர்ந்து பஞ்சாருக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்குது. பஞ்சார் மக்களோட வாழ்க்கையில் இயற்கைக்கும் விவசாயத்துக்கும் முக்கியமான இடமா இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பொருளாதாரத்தில் விவசாயமும் தோட்டக்கலையும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. கீழ்மட்ட பகுதிகளில் மாதுளை, பிளம்ஸ், பேரிக்காய், அப்ரிகாட், பர்சிமண், வால்நட் மாதிரியான பழங்கள் விளையுது. மேல்மட்ட பகுதிகளில் ஆப்பிள் முக்கியமான பயிராக இருக்குது. அதோட ட்ரவுட் மீன் வளர்ப்பும் இந்த பகுதியோட பொருளாதாரத்தில் ஒரு பகுதியாக மாறியிருக்குங்க. இப்போது சுற்றுலாவும் வேகமாக வளர்ந்து வரதுனால இயற்கையை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உருவாகி வருது. பஞ்சாருக்கு இயற்கை அழகு மட்டும் இல்லைங்க, புராண தொடர்பும் இருக்கிறதா நம்பப்படுது. ராமாயண காலத்தோட தொடர்புடையதாக சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் கதையில் ரிஷி சிருங்கி அப்படின்றவருக்கு பஞ்சார் பள்ளத்தாக்கில் ஆசிரமம் இருந்ததாக சொல்லப்படுது. பஞ்சார் பகுதிக்குள்ளே போனால் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. தீர்த்தன் பள்ளத்தாக்கு, அதோட நீர்வீழ்ச்சிகள், ஜிபி பள்ளத்தாக்கு, ஜல்லோரி கணவாய், ஜோஜா, செஷ்னி கோதி, ரகுபூர் கோட்டை, அதோட தீர்த்தன் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் பெரிய இமயமலை தேசிய பூங்கா மாதிரியான இடங்களுக்கு இந்த பகுதி ஒரு நுழைவு வாயிலாக இருக்குது. மலைப்பயணம் பிடிக்கும் ஆட்களுக்கு இது ஒரு அட்வென்ச்சர் டெஸ்டினேஷனாக இருக்குங்க. அமைதியான இயற்கையை ரசிக்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பீஸ்ஃபுல் டெஸ்டினேஷனாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்ளா

0: ஸ்ட்ரக்சர் ஒரு நீள்வட்ட வடிவத்துல அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்துல தான் கட்டப்பட்டது 1862 அப்பதான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் காலத்துல கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. நேரிலேயே நம்ம நிகழ்ச்சியோட ரெண்டாவது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்களோட குரலை கேட்போம். அந்த வகையில் இன்னைக்கு தலைச்சோலை பஞ்சாயத்தை சேர்ந்த கடக்காடு அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த மாதையன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு அவர்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வசதிகள்னா எங்களுக்கு ஒரு பிரசவ பெண்களை கூட ஏன் இது தோணி கட்டி தான் தூக்கிட்டு போகணும். அதுபோல் தான் இன்னமும் நடந்துட்டுருக்குது. நாங்களாம் பல முறை அது கலெக்டர் கொடுத்துருக்கோம், அதுக்கு அதிகப்பட்ட அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அருள்வாதிகிட்ட யார் யாரை பார்க்கணும் எல்லாமே கொடுத்தேன். ஒரு 300 மீட்டர் காங்கிரீட் போட்டிருக்கோம். தான செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அது பிடிஆர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் தான செட்டில்மெண்ட் வாங்கி கொடுங்க, நாங்கள் ரோடு போட்டு தரோம் அப்படின்னாங்க. இப்போ அவங்கக்கிட்ட ப்ரைவேட் எஸ்டேட் ஓனர்கிட்ட தான செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்து பிடிஎம்எல்ல செட்டில் பண்ணிட்டேன். அது அப்படியே நிற்கிது, எல்லாம் மண் மண்சாலை தான். மழை பெஞ்சதுன்னா ரொம்ப சேர சகதியும் தான்.
5: மருத்துவமனை வசதி
4: இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகணுன்னா 3 கிலோமீட்டர் போகணும். பிள்ளைகள்லாம் காட்டு எறும்பு தான் தொல்லை. காலையில் சாயங்காலம் இந்த காட்டு எறும்பு தொல்லைகள் அதிகம். அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கூடி சீரமாக வந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மாதையன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பேசணும், சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக எனக்கு ஒரு மெசேஜை மட்டும் தட்டிவிடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க பாடலை தொடர்ந்து பேசலாம்.
6: Hey, போடா

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவு பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.
3: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் சிம்மநத்தம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சின்னத்தாயி அப்படின்ற அக்காவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவங்க வந்துட்டு இந்த தெருக்கூத்து நாடகம் நடத்துறது, அதே சமயத்தில் நாட்டுப்புற பாடல்கள் பாடுறது, கும்மிப்பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கலைகளையும் ஒன்றா சேர்த்தி அவங்களே வச்சுருந்தாங்கங்க. அப்படி அவங்கள சந்தித்து நான் பேசும்போதே ஒரு பாட்டு பாட சொன்னங்க. ஒரு மாரியம்மன் பாட்டை பாடினாங்க, கும்மி பாட்டு. அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்களே கேளுங்களேன்.
7: ஒன்னாங்காரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு, ஓடி வந்த மாரிக்கு போதுமா பத்தாதா, கோணமுள்ள காளிக்கு, கோணமுள்ள காளிக்கு சப்பரத்து மேலே சரஞ்சரம மாலை, சரஞ்சரம மாலை சப்ப

0: சரஞ்சரமே மேலே சப்பரத்த மேலே சரஞ்சரம மேலே எந்திரிசி எந்திரிசிவ எந்திரிசிவராங் சப்பாரத்தில் எலும சம்பு மாலை எந்திரிக்கும் சப்பாரத்தில் எலும சம்பு மாலை.
1: ரொம்ப அருமையாக இருக்குல்ல, சின்னத்தாய் அக்கா ரொம்ப சூப்பராக பாடினாங்க. அந்த இடத்துல ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே, ஐயோ எனக்கு பாட தெரியாது அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக அழகாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நேயர்களே, சுவாரஸ்யமாக இருக்குல்ல இந்த பாடலெல்லாம் கேட்குறதுக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நம்ம நிகழ்ச்சியில், அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடின சின்னத்தாய் அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, வெள்ளை நிற ரக்கைகள், அதுல அழகா தெரியக்கூடிய கருப்பு புள்ளிகள், அங்கங்க மின்னுற உலோக நிற செதில்கள், இப்படி ஒரு பட்டாம்பூச்சிய நீங்க பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது காஸ்டாலியஸ் ரோசிமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி வகையை பத்தி தாங்க. இது நம்ம சேலத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு பட்டாம்பூச்சி. இங்கிலீஷ்ல இத காமன் பைரட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சின்னதா இருந்தாலும் இதோட ரெக்கையோட டிசைன் ரொம்பவுமே தனித்துவமானதா இருக்கும். இந்த காமன் பைரட்டோட ரெக்கையோட மேற்புறம் பெரும்பாலும் வெள்ளை நிறத்துல இருக்குங்க. ஆனா அந்த வெள்ளை நிறத்துக்கு நடுவுல கருப்பு நிற விளிம்புகளும் கருப்பு புள்ளிகளும் அழகான பேட்டர்னை உருவாக்கும். சில பகுதிகளில் மெட்டாலிக் ப்ளூ நிற செதில்களுமே இருக்கும். குறிப்பா ரெக்கையோட அடிப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நீல நிற செதில்கள் வெளிச்சம் படும்போது இன்னும் அழகா தெரியுங்க. இதோட வாலுமே சுவாரஸ்யமானது. பின்றக்கையில ஒரு சின்ன கருப்பு வால், அதோட நுனியில வெள்ளை நிறம் இருக்கும். ஆண் பட்டாம்பூச்சி பெண் பட்டாம்பூச்சிகள்லையும் நிறம் மற்றும் கருப்பு அடையாளங்கள்ல அகலத்துல சில வேறுபாடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இனத்துல பருவகால நிற மாறுபாடுகளுமே சில மரபணு சார்ந்த நிற மாறுபாடுகளுமே பதிவாகி இருக்கு. இந்த காமன் பைரேட் இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, இலங்கை, பங்களாதேஷ், மியான்மர் உள்ளிட்ட பகுதிகள்லையுமே இருக்கு. இந்தோனேஷியா தீவு கூட்டத்தோட பல பகுதிகள்லையும் இதோட பரவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்தமான் மற்றும் தெற்கு நிக்கோபார் தீவுகள்லையும் இதை பார்க்க முடியுங்க. இப்போ இதோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போலாமா? பட்டாம்பூச்சியா மாறுறதுக்கு முன்னாடி இது ஒரு கம்பளி புழு. காமன் பைரட் கம்பளி புழு ஜூஜுப் செடிய உணவா எடுத்துக்குது. இதோட உடல் பச்சை நிறத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம உடலோட முதுகு பகுதியில இரட்டை மஞ்சள் நிற கோடுகள் இருக்கும். பக்கங்கள்லயும் சின்ன மஞ்சள் நிற புள்ளிகள் இருக்குங்க. இதோட உடல் அமைப்பும் கூட கொஞ்சம் கரடு முரடா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கூட்டுப்புழு நிலை. கூட்டுப்புழு பொதுவாகவே கொஞ்சம் குட்டையாகவும் தட்டையாகவும் இருக்கும். அது சில நேரங்களில் கருப்பு நிறமாகவும் சில நேரங்களில் கருப்பு அடையாளங்களோடையும் பச்சை நிறமாகவும் இருக்குங்க. அதோட மேற்பரப்பு மிகவும் பளபளப்பாக இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நேர்களே, ஒரு பட்டாம்பூச்சியை நம்ம பார்க்கும்போது அதோட ரெக்கைகளை மட்டும் பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முட்டை, அதிலிருந்து வரக்கூடிய கம்பளிப்புழு, அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய கூட்டுப்புழு, கடைசியாக ஒரு அழகான பட்டாம்பூச்சி. இந்த வாழ்க்கை சுழற்சியில ஒவ்வொரு கட்டமும் முக்கியமானது. அதனாலதான் பட்டாம்பூச்சிகளுக்கு பாதுகாப்பான வாழிடம் இருக்கணும்னா அது அந்த பட்டாம்பூச்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய தாவரங்களையும் பாதுகாக்க வேண்டியது அவசியங்க.

நம்ம காமன் பைரட்டை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா ஏற்காட்டில் நிறைய இடத்துல பார்க்க முடியும். நான் சொன்ன அடையாளங்களை வச்சு நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இயற்கை நம்மளை சுற்றியே தான் இருக்குது, அதை ரசிக்கலாம், அதை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: நேர்களே, ஒரு தீவு. அந்த தீவுக்கே ஒரு பாரம்பரிய பேரு. அந்த நிலத்தோட பல தலைமுறைகளா வாழ்ந்த ஒரு மக்கள். அதை விட சுவாரஸ்யமான ஒரு மொழி. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து பகுதியில

கல்ஃப் ஆஃப் கார்பன்டரியால இருக்கக்கூடிய மோரிங்டன் ஐஸ்லாந்தோட பாரம்பரிய பாதுகாவலர்கள் தான் லார்டில் மக்கள். இந்த லார்டில் மக்களை பத்தி தான் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. லார்டில் மக்கள் வெல்ஸ்லே ஐஸ்லாண்ட் குழுமத்தில் இருக்கக்கூடிய மோரிங்டன் ஐஸ்லாந்தை தங்களோட பாரம்பரிய நிலமாக கொண்ட அப்ரிஜினல் மக்கள். இவங்களோட வாழ்க்கை முறையில் தீவும் கடலும் மிக முக்கியமானது. இவங்க பாரம்பரியமாக இயற்கையை நம்பி வாழ்ந்தவங்க. குறிப்பாக கடலில் மீன் பிடிக்கிறதுலையும் இயற்கை வளங்களை பயன்படுத்துறதுலையும் இவங்களுக்கு அழகான அறிவு இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாரம்பரிய அறிவு வெறும் வாழ்க்கை அனுபவம் மட்டும் கிடையாது. தங்களை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள், கடல் உயிரினங்கள் பற்றிய நுணுக்கமான அறிவு இவங்களோட இருந்திருக்கு. இப்போ வரப்போகிற விஷயம் லார்டில் மக்களோட வரலாற்றில் ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒன்று. இது லார்டில் சமூகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு சடங்கு மொழி, அதுதான் டாமின். இதை சாதாரணமாக எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் பேசுறதில்ல. குறிப்பாக இனிஷியேஷன் செரிமனியில் ஒரு கட்டத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. டாமின் மொழியை பற்றி மொழியியலாளர்கள் ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் அதோட தனித்துவமான ஒலிகள். உலக மொழிகளில் மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய சில காற்றோட்ட ஒலிகள் இதில் இருந்ததா ஆய்வுகள் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரகசிய மொழியோட சொற்களஞ்சியம் 200 சொற்களுக்குள்ளே இருந்தாலும் அது லார்டில் மொழியோட பெரிய அளவிலான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்ததுங்க. மொழியியலாளர் கென்னெத் ஹல் இதை மனித அறிவோட நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. ஒரு சமூகத்தோட சடங்கு, அறிவு, மொழி, இது மூணுமே எப்படி ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்க முடியும் அப்படின்றதுக்கு டாமின் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குங்க. நேர்களே, லார்டில் மக்களோட மொழியில் டாமின் அப்படின்ற அவங்களோட மொழியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாபாபாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இந்த இரவு நேரத்தில் நாகராஜ் தினமே ஒரு கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஒருவருடைய வாழ்க்கை கதையை. இந்த இரவு நேரத்தில் உங்க கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. இன்றைக்கி அப்படியே பூமி அமைதியாக தூங்கிட்டுருக்கு. இருந்தாலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க நேயர்கள், உங்களுடைய மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள், கனவுகள் இதெல்லாம் இருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு மனிதரோட கதை கண்டிப்பாக எல்லாருடைய இதயத்துலேயும் வந்து ஒரு சின்ன இடத்தை பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாமனிதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வெட்சர் அவரோட ஒரு கதை. அதாவது ஒட்டுமொத்த மனித குலத்துக்காக அவரோட வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிச்சவர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக வந்து வாழ்ந்து காட்டினவர் அப்படின்னும் இவரை வந்து சொல்லலாம். ஜெர்மனி நாட்டில் 1875 பிறக்கிறாரு ஆல்பர்ட் ஸ்வெட்சர். சாதாரண குடும்பம் இல்லை, ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ஒரு பணக்கார குடும்பம். இசை, தத்துவம், மதம் அப்படின்னு தலைமுறை தலைமுறையாக பல அறிஞர்கள் வாழ்ந்த குடும்பம். அதே மாதிரி ஆல்பர்ட் இவருக்குமே சின்ன வயசில் இசையில் ஒரு பயங்கரமான டேலண்ட் இருக்குங்க. குறிப்பாக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஃபாக் இவரோட இசையோட தீவிரமான ரசிகர் தாங்க ஆல்பர்ட் ஸ்வெட்சர். தொடர்ந்து இவரோட 30 வயதுக்குள்ளேயே இசையிலையும் தத்துவத்திலையும் வேதத்திலையும் பல முத்திரைகளை வந்து பதிக்கிறார். 3 துறைகளில் முனைவர் பட்டம் PhD வந்து வாங்குறார். பாரிஸ் நகர பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய பேராசிரியராக இருக்கிறாரு. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறாரு. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள் வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம்

0: நின்று செய் செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்துல கட்டப்பட்டதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி ஆல்பர்ட் ஸ்விட்சர் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அதாவது பாரிஸ் நகர பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய பேராசிரியராக, அதே நேரத்தில் உலகமே அவருடைய இசைக்கும் அறிவுக்கும் தலை வணங்கின ஒரு காலகட்டம். ஒரு நாள் இவரோட ஒரு 30 ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு விஷயம் இவரோட மொத்த வாழ்க்கையுமே மாற்றுது. ஆப்பிரிக்காவில் காஃபோன் நாட்டோட லாம்பர்னே அப்படின்ற ஒரு காட்டு பகுதியில் சரியான அந்த மருத்துவ வசதி இல்லாமல் கொசுக்கடி, நச்சுக்காய்ச்சல், தொழுநோய் அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் துடிதுடிச்சு இறந்து போகிற அந்த ஒரு செய்தி இவருடைய நெஞ்சை வந்து உழுக்குதுங்க, ரொம்ப பாதிக்குது இவரை. உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு, எனக்கு கிடைச்ச இந்த வசதியான வாழ்க்கை, அறிவு, திறமை எல்லாம் எனக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்புகிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட 30 அப்புறமா ஒரு 4 கஷ்டப்பட்டு மறுபடியும் மெடிக்கல் காலேஜ் போய் படித்து முறையாக டாக்டர் பட்டமும் பெறாரு. உறவினர்களும் நண்பர்களும் என்ன இது, ஏற்கனவே வந்து இசையில் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான், அதாவது இசை ரொம்ப நல்லா வரும், அதே நேரத்தில் ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர், அப்படி இருக்க பட்சத்தில் திரும்பவும் போயிட்டு டாக்டர் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ன இது இப்படி பண்ணுறீங்க, உன்னோட பெரிய மியூசிக் கேரியர் வந்து வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க, தடுக்கிறாங்க. அதாவது நீ மியூசிக்கில் எங்கேயோ போக வேண்டியவன், இப்படி வந்து பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தடுக்கிறாங்க. ஆனால் அவர் எதையுமே கேட்கல. அவரோட மனைவியோட சேர்ந்து ஆப்பிரிக்காவோட அடர்ந்து காட்டுப்பகுதிக்கு கிளம்பி போகிறாரு. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.8. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், இது வேற கால் அடிபட்டுச்சா, வலிச்சுக்கிட்டே இருக்குது.
2: டிடி என்னடா சொல்ற, டாக்டர் போனியா இல்லையா?
1: எதுக்கு மச்சான் இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போயிட்டு, முட்டாய் எடுத்து முட்டியில வச்சா சரியா போயிரும்.
2: என்னது முட்டாய் எடுத்து முட்டியில வைக்கிறியா? ஏன்
1: என்னது பஞ்சு முட்டாய்?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.
3: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாங்க நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்றைக்கி ஆல்பர்ட் ஸ்விட்சர் அவரோட ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆப்பிரிக்காவில் லாம்பர்னே காட்டு பகுதி, அதாவது இவருடைய நேட்டிவ் வந்து ஜெர்மனுங்க. அங்கே ஒரு பெரிய குடும்பம். அதே மாதிரி இசையில் இவர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கார். அதே நேரத்தில் ரொம்ப இளம் வயதுலேயே 3 துறைகளில் PhD பட்டம் முடித்தவர். பாரிஸ் நகர பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பேராசிரியராக வாழ்ந்துட்டுருக்கார். ஒரு ஆடம்பர வாழ்க்கை. ஸோ இவரை பற்றி ஸ்டார்டிங்கில் நான் வந்து சொன்னேன். ஒரு கட்டத்தில் ஒரு நியூஸ் ஆப்பிரிக்காவில் லாம்பர்னே காட்டுப்பகுதி, அங்கே வந்து பல மக்கள் வந்து இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க நோயினால், தொழு நோயினாலையும் கொசுக்கடி அந்த ஒரு கொசுனால் பரவக்கூடிய நோயினாலையும் இறந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற நியூஸை பார்த்து ஆப்பிரிக்காவுக்கு லாம்பர்னே காட்டுப்பகுதிக்கு வந்து போகிறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க உன்னுடைய மியூசிக் கேரியர் வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இதுவுமே கேட்காம அங்கே போயிட்டு, அங்கே மருத்துவமனைக்கெலாம் எந்த கட்டடமும் இல்லைங்க, ஓலை குடிசை மர கட்டடங்களும் தான் இருக்குது. மருந்து மாத்திரைகள் பற்றாக்குறை, அதே மாதிரி அந்த கொடூர நோய்களில் நிறைய மக்கள் இறந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு இவர் வந்து மருத்துவம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உலகப்போர் வெடிக்குதுங்க. ஸ்விட்சர் ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவர் வந்து எதிரியை பார்த்து கைதும் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கைது பண்ணி வீட்டுக்காவலில் அவர் இருக்கிறப்ப கூட பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் பணம் தீர்ந்து போயிருதுங்க. அவரோட ஊரில் ரொம்ப நல்லா ஒரு பணக்காரராக வாழ்ந்த ஒருத்தர் மக்களுக்கு உதவி பண்ணணும், சேவை பண்ணணும், அன்பு செலுத்தணும் அப்படின்ற ரீசனுக்காக மருத்துவம் படித்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து அந்த இடத்துல பணம் தீர்ந்து போயிடுது. அப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு திரும்ப போயிட்டு அங்கெல்லாம் பைபார்கன் இசை நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் வர டிக்கெட் பணத்தை வச்சு மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கே வந்து மருத்துவமனையை நடத்தின ஒரு அசாத்தியமான மனிதர். அவரோட வாழ்நாள் முழுவதையும் அந்த ஏழை எளிய மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒரு மனிதர் ஆல்பர்ட் ஸ்விட்சர். தொடர்ந்து இவரோட அந்த நினைவு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்விட்சர். உண்மையிலே வந்து இன்னைக்கு இவரோட அந்த கதையை வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதர் இல்லை, இசையில் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காரு. அதாவது தொடர்ந்து இசையிலே பயணிச்சிருந்தா, இசைத்துறையிலே பயணிச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக ஆயிருப்பார். அப்படி இருக்கவர் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் படித்து ஆப்பிரிக்காவில் வந்து அங்கே நோயினால் தொழுநோயினால் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறார். இவரோட மிகப்பெரிய தத்துவம் என்ன அப்படின்னா ரெவரன்ஸ் ஃபார் லைஃப், அதாவது அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் அப்படின்றதான். ஒரு முறை காட்டு வழியாக படகுல வந்து போயிட்டுருக்காரு. நதிக்கரையில் ஓடிக்கிட்டு இருந்த அந்த நீர் யானைகளையும் பறவைகளையும் பார்த்துட்டு அவர் வந்து சொல்லக்கூடிய சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, வாழ்கிற ஒவ்வொரு உயிருக்கும் வாழ உரிமை உண்டு. அதாவது இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிருக்கும் வாழ உரிமை உண்டு, மனிதன் மட்டும் உயர்ந்தவன் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கார். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் நம்ம மாதிரியே வந்து அந்த வலியும் உணர்வும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பிலிருந்து அவர் வந்து அசைவம் சாப்பிட்றத தவிர்த்திருக்கிறார். அதே மாதிரி இவருடைய அந்த மருத்துவ சேவை, அதே மாதிரி பல ஆண்டுகளாக நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. இவருடைய இந்த சேவை மனப்பான்மையை பாராட்டு. அதாவது காசுலாம் இல்லாதப்போ கூட திரும்ப அங்கே போயிட்டு இசை நிகழ்ச்சிகளாக நடத்தி அந்த பணத்தை வச்சு திரும்பவும் வந்து மக்களுக்கு சேவை பண்ணியிருக்கிறார். இந்த சேவையை பாராட்டி 1952 இவருக்கு அமைதிக்கான நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கப்பட்டது. அந்த நோபல் பரிசு மூலயமா கிடைத்த ஒட்டுமொத்த பணத்தையும் ஆப்பிரிக்காவில் தொழு நோய்களுக்காக ஒரு கிராமத்தையே கட்டி கொடுக்க பயன்படுத்தினார். 90 வயது வரைக்கும் அவர் வந்து தான் கட்டி அந்த மருத்துவமனையிலேயே வாழ்ந்து அங்கேயே வந்து இறந்தார். அவரோட கல்லறையில் இன்றைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு மரச்சிலுவை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாருக்குமே ஒரு பெரிய புரிதலை வந்து கொடுத்துருக்கும். அதாவது மெயினாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சக மனிதர்கள்ட்ட சக உயிர்கள்ட்ட அன்பை செலுத்தணும் அப்படின்றது தான். தொடர்ந்து இவருடைய கதையை, இவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜெர்மனியை சேர்ந்த ஆல்பர்ட் ஸ்விட்சர் அப்படின்ற ஒருத்தருடைய ஒரு கதை. இவர் யார் அப்படின்னா, முதல்ல இவருக்கு வந்து இசை மேலே ஒரு பெரிய ஆர்வம், அதே மாதிரி ஒரு பயங்கரமான டேலண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் 3 துறைகளில் PhD முடிக்கிறார். ஒரு பேராசிரியராக பாரிஸில் அவர் வந்து இருக்கிறார். அப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் பார்க்குறாரு, ஆப்பிரிக்காவில் அங்கே பல மக்கள் அவங்க வந்து தொழுநோயினாலையும் கொசுக்கடினாலையும் பாதிக்கப்பட்டு இறந்துட்டு வர நியூஸ். அப்படியே அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு 4 ஆண்டுகள் மருத்துவம் படிக்கிறார். உன்னுடைய இசைத்திறமைக்கு நீ எங்கேயோ போக வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் படிக்கிறாரு. உடனே ஆப்பிரிக்காவுக்கு பயணம் பண்ணுறாரு. அந்த படிப்பை முடித்ததும் அங்கே போயிட்டு அவர் வாழ்நாள் முழுக்க ஆப்பிரிக்காவில் இருந்து சேவை பண்ணுறாருங்க. நினச்சி பாருங்கள், அவர் நினச்சிருந்தா ஒரு ஆடம்பர வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். அவர்கிட்ட பணம் இருந்தது, எந்த தேவையுமே அவருக்கு இல்லை. ஒரு ஃபேமிலி ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஆப்பிரிக்காவுக்கு வந்து போயிட்டு அந்த காட்டில் அந்த மக்களுக்கு சேவை பண்ணுறாரு. ஸோ இந்த சேவைக்காக தான் 1952 அமைதிக்கான நோபல் பரிசும் அவருக்கு கிடைச்சிதுங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் அங்கே இருந்துட்டு அவர் வந்து திரும்பி அவருடைய நேட்டிவ்க்கே வரலைங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆப்பிரிக்க காட்டுப்பகுதியிலேயே தங்கி அந்த மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு அங்கேயே வந்து இறந்துருக்கார். அதே நேரத்தில் அவருக்கு வந்து அந்த இசை மீது இருந்த ஒரு பிரியம். ஆப்பிரிக்காவுக்கு அவர் போகும்போது அவரோட அந்த ஒரு பியானியாவையும் அவர் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த காட்டுப்பகுதியில் நோயாளிகளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இரவுகளில் அவருடைய மன அமைதிக்காக அந்த பியானோவை வாசிச்சுக்கிட்டு அந்த மன அழுத்தத்தை வந்து குறைச்சிக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி உயிர்களிடம் மதிப்பும் அன்பும் செலுத்துதல் அப்படின்ற அவருடைய அந்த தத்துவம் நிறைய தத்துவ மேதைகளுக்கு ஹெல்ப் பண்ணது, கவர்ந்தது. ஒரு முறை அவருடைய மருத்துவமனைக்கு வெளியே ஒரு மரக்கிளை முறிந்து கீழே விழுந்தபோது, ஒரு மரத்தை கூட வெட்டாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு உயர்ந்த உள்ளம் இவர். ஸோ இவருடைய கதையை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவருடைய கதை. உங்களுக்கு இந்த கதை எப்படி பிடிச்சிருக்கு, இவரோட வாழ்க்கை அப்படின்றத நம்ம நிலை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.